தவில். இனி தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ குருவாயு பிரசா சுப்ரபாதம்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்ரீ கிருஷ்ண கேசாதிபாத வர்ணனம் கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: 102.3 பாட்டுக்கு இதான்.
0: இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

0: உடை கொண்டு வந்தோமே கோவிந்தா கோவிந்தா, உடை கொண்டு வந்தோமே கோவிந்தா கோவிந்தா.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாடு முழுவதும் உணவு தானியத்தை வழங்கி வரும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். திமுக சார்பில் வெற்றி பெற்ற புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. தேர்தல் நடந்து முடிந்த 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய சட்டப்பேரவைகளை அமைக்குமாறு அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நேற்று சந்தித்து பேசினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி நேற்று உயிரிழந்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் 6:03. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் முதலில் நாம் கேட்கவிருக்கும் பாடல் எஸ் ஜானகி பாடிய பாடல். இது கவிஞர் புத்தநேரி சுப்பிரமணியத்தின் வரிகளுக்கு இசை எல் கிருஷ்ணன்.

பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் வாணி ஜெயராம் பாடியது. நந்திமங்கலம் இமயவரமனின் வரிகளுக்கு இசை எல் கிருஷ்ணன்.

கே ஜே யேசுதாஸ் பாடியிருந்த பாடலை கேட்டோம். செம்பனார் கோவில் சண்முகம் இயற்றிய இந்த பாடலுக்கு இசை டி சி ராதாகிருஷ்ணாஜி. நேரம் 6:21. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எஸ் ஜானகி பாடியது. கவிஞர் புத்தநேரி சுப்பிரமணியத்தின் வரிகளுக்கு இசை எல் கிருஷ்ணன்.

0: புள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.
1: நேரம் 6:26. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பி. உன்னிகிருஷ்ணன் பாடியது. வாராஸ்ரீயின் வரிகளுக்கு இசை வீரமணி கண்ணன்.

பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சிகள். நேரம் 6:32. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் பி.எஸ். சசிரேகா பாடியது. கே. சதாசிவத்தின் வரிகளுக்கு இசை எல். கிருஷ்ணன்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்க வரும் பாடல் நாகூர் இ குல் முகமது பாடிய பாடல். இது பாடலுக்கு வரிகள் நாகூர் சேட்டன், இசை ஜே கே பாப்ஜான்.

0: தொடர்வது காலை 6:45 மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும், திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். முன்னதாக தில்லி வந்த வியட்நாம் அதிபரை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் வரவேற்றார். வியட்நாம் அதிபருடன் அந்நாட்டு மூத்த அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளும் இந்தியா வந்துள்ளனர். வியட்நாம் அதிபருக்கு இன்று காலை பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய முடிவெடுப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் அவர் கூறினார். இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் வியட்நாம் அதிபர் சந்தித்து பேசவுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. நடந்து முடிந்த தேர்தலில் அக்கட்சி 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து அக்கட்சியின்

0: சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக்கழக சட்டசபை கட்சித் தலைவராக திரு விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அவர் புதிய சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமுள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேகா 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். நேற்று சென்னையில் தமது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு செங்கோட்டையன், திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், காங்கிரஸ் தலைமையுடன் ஆதரவு கோரி திரு விஜய் பேசியிருப்பதாக தெரிவித்தார். மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து திரு விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு வேணுகோபால் கூறினார். காங்கிரஸ் கட்சி 5 சட்டசபை தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் சில கட்சிகளின் ஆதரவையும் திரு விஜய் கோரியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. இதேபோல் திமுக சார்பில் வெற்றி பெற்ற புதிய சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தாம் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் திரு மு க ஸ்டாலின் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பாமக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டமும் அக்கட்சித் தலைவர் திரு அன்புமணி தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. இதற்கிடையே மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் தேர்தல் நடந்து முடிந்த 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய சட்டப்பேரவைகளை அமைக்குமாறு அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக தாவேகா உருவாகியிருப்பதை இந்த வெற்றி நிரூபித்துள்ளதாகவும் வெற்றிக்காக உழைத்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தோல்வியடைந்ததை எதிர்த்து வழக்கு தொடர இருப்பதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஆலோசனை வழங்கியிருப்பதாக கூறினார். சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் தேர்வு குறித்து கட்சித் தலைமை முடிவெடுக்கும் என்றும் திரு உதயநிதி குறிப்பிட்டார். கோடை விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளையொட்டி கடந்த 2 நாட்களாக மக்கள் வருகை குறைந்திருந்த நிலையில் நேற்று மீண்டும் அதிக அளவில் வர தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக சுற்றுலாப் பயணிகள் வருகை குறைவாக இருந்த நிலையில் நேற்று அதிகரித்து காணப்பட்டது. பள்ளி விடுமுறை துவங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் உதகையை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். உதகை அரசு தாவரில் பூங்கா, ரோஜா பூங்கா, துட்டப்பட்டா, படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களில் அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்துள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை சுற்றுலாப் பயணிகள் அனுபவித்து செல்கின்றனர். உதகையில்
0: இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் 5 அருவியில் 1 அருவியில் குறைவான தண்ணீர் வர தொடங்கியிருப்பதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வர தொடங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக சுட்டரிக்கும் வெயில் வாட்டி விதைத்து வரும் நிலையில் இங்குள்ள குற்றால மெயின் அருவி, 5 அருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்ட நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக 5 அருவியில் மட்டும் தண்ணீர் வரத்து வர துவங்கி வருவதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் சுட்டரிக்கும் கோடை வெயிலிலும் அருவியில் குடும்பம் குடும்பமாக வந்து குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை உட்பட 16 மாவட்டங்களில் இன்று முதல் வரும் 10 தேதி வரை பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது.

0: சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 39°C குறைந்தபட்ச வெப்பநிலை 29°C இருக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். மேற்குவங்க மாநிலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பிஜேபி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம்முடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை சம்பவங்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்று மேற்குவங்க நிர்வாகத்திற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி நேற்று உயிரிழந்தார். ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 1200 கனஅடியாக குறைந்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக அண்ணல் அம்பேத்கர் ஆற்றிய பங்கு குறித்து பள்ளி பாடத்திட்டத்தில் இடம்பெற நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொது பயன்பாடுகளுக்காக ஒதுக்க வேண்டிய ராமநத்தம் நிலங்களை வரைமுறைப்படுத்த அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 52 பந்துகளில் 87 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். கார்த்திக் சர்மா 41 ரன் எடுத்தார். 17.3 ஓவரில் சென்னை அணி 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 159 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் 7:30 இப்போட்டி தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால், பி வி சிந்து ஆகியோருக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டிய 3வது இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும், திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. இப்பொழுது நம்ம கேட்கலாம் இன்று நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சி நம்ம வந்து நம்ம கேட்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு பிறந்த தினம், அதை பற்றிய தகவல்களும் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். அதனை தொடர்ந்து வந்து நிறைய பாடல்களும் வந்து உங்களுக்கு வந்து ஒலியுலா வர காத்துட்ருக்கு. தொடர்ந்து 8:00 to 9:00 உங்கள் விருப்பம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் உங்களது பெயர்களுடன் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கு. தொடர்ந்து 9:00 to 10:00 திரைகாணம் இந்த நிகழ்ச்சியும், 10:00 to 11:00 திரை மின்னல் நிகழ்ச்சியும் வந்து இடம்பெற இருக்கு. தொடர்ந்து 11:00 to 12:00 என்றும் இனியவை, இதில் வந்து 1950 மற்றும் 1960களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. இன்று பிற்பகல் 12:00 to 12:40 ரெட்ரோ நேரம், 1970 மற்றும் 1980களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. தொடர்ந்து வந்து நம்ம ஒரு சிறிய இடைவெளியில் வந்து செய்திகளை கேட்டுட்டு 1:00 ரெட்ரோ நேரம் வந்து தொடர இருக்கு. 1:00 to 2:00 திரைத்துளி இந்த நிகழ்ச்சியும் வந்து இடம்பெற இருக்கு. 2:15 to 2:55 திரைகாணம் இந்த நிகழ்ச்சியும், 2:55 to 3:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி முத்ரா திட்டம், இந்த திட்டத்தை பற்றிய தகவல்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இன்று 3:00 to 4:00 திரைசோலை இந்த நிகழ்ச்சி இடம்பெற இருக்கு. 2:00 to 5:00 திரைகாணம் நிகழ்ச்சியும் வந்து இடம்பெற காத்துட்ருக்கு. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை 5:10 to 6:00 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியும், 6:00 to

6:30 மணி வரைக்கும் பக்தி மாலை. பக்தி பாடல்களோட தொகுப்பு, அதாவது திரைப்படங்களிலிருந்து வெளிவந்த பக்தி பாடல்களோட தொகுப்பு வந்து இடம்பெற இருக்கு. தொடர்ந்து 6:40 7 வரைக்கும் என் விருப்பம் இந்த நிகழ்ச்சியும், 7 மணியிலிருந்து 7:15 வரைக்கும் வானொலிக்கு 90 முகமும் முகவரியுமாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. வழங்கியவர்கள் உதகை வானொலி நிலையம். அதனை தொடர்ந்து 7:25 மணி வரைக்கும் திரைகானம் இந்த நிகழ்ச்சி கேட்போம். 7:30 to 7:55 வரைக்கும் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:55 to 8 மணி வரைக்கும் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:05

கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:05 9 மணி வரைக்கும் நீ கோரினால் இந்த நிகழ்ச்சி, இன்று இரவு 9 மணியிலிருந்து 9:15 வரைக்கும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 10 மணி வரைக்கும் திரைக்கான இந்த நிகழ்ச்சியை கேட்க இருக்கும். 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் திரை வானில் இந்த நிகழ்ச்சியும், 11 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை மனசு மயங்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து மனத்திற்கு இதமான பாடல்கள் எல்லாம் வந்து உங்களுக்காக ஒளி உலா வர காத்துட்ருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு இயந்திரங்கள் 102.3 பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: செடியோரம் சுகராகம், இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய காலை வணக்கம் சொல்றது நான் உங்க ஆர்ஜே மரியம். நேரம் சரியா 7:01. நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் அனைத்து இனிய நிகழ்வுகளை கொண்டாடுற நேர்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து நம்ம முதல் பாடலை வந்து கேட்டு வந்துடலாம். ஹரிஹரன் சித்ரா குழுவினரோடு பாடிய பாடல் இது. பாடலுக்கு இசை தேவா. காதலி நிம்மதி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் வந்து காத்துட்ருக்க இணைந்திருங்கள். 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

1861 மே மாதம் 6ஆம் தேதி அலகாபாத்தில் பிறந்த மோதிலால் நேரு அவர்கள் தனது கடின உழைப்பினால் சட்டப்படிப்பில் சிறந்து விளங்கி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் பிரபல வழக்கறிஞராக திகழ்ந்தார். என்னுடைய நாட்டு மக்கள் தொழிலாளியாக வாழும்போது நான் மட்டும் ஆடம்பரமாக வாழ்வது என் மனசாட்சிக்கு ஒத்து வராது என்று கூறி வளமான வாழ்க்கை வாழ்ந்த அவர் மகாத்மா காந்தியின் தலைமையை முழுமையாக ஏற்று வழக்கறிஞர் தொழிலை கைவிட்டு ஆடம்பரத்தை தவிர்த்து கதர் ஆடை உடுத்தி சுதேசி இயக்கத்தில் பங்கேற்றார். பல போராட்டங்களில் கலந்து கொண்டு பலமுறை சிறை சென்றார். எத்தகு அரசியல் சீர்திருத்தங்களை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை எடுத்து கூற 1928ஆம் ஆண்டில் அவர் தலைமையில் உருவான நேரு அறிக்கை பல முற்போக்கான கொள்கைகளை கொண்டிருந்தது. இந்தியாவின் ஒரு முழுமையான அரசமைப்பு சட்டத்திற்கான முதல் வரைவு என்ற

0: பெருமையை பெற்றது. அது இன்றும் வரலாற்று ஆவணமாக போற்றப்படுகிறது. தனது மகன் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு செல்வத்தை மட்டுமல்ல தேசப்பற்றையும் தியாக உணர்வையும் சொத்தாக விட்டுச் சென்றவர். வளமான குடும்பத்தில் வளர்ந்த அவர் சிறந்த வழக்கறிஞராக மட்டுமல்லாமல் இந்தியாவின் விடுதலைக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த தியாகியாகவும் திகழ்ந்தார். சுயநலத்தை மறந்து நேர்மையாக கடமை உணர்வுடன் வாழ்வதே சிறந்த வாழ்வு என்பதை வாழ்ந்து காட்டிய மகத்தான தலைவரை அவரது பிறந்த நாளில் நினைவு கூறுவதில் பெருமிதம் கொள்கிறது பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மோதிலால் நேரு பிறந்த தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே எழில்மணி.

0: நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை
1: மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்
2: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நாள ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
0: வணக்கம் தமிழ்நாடு.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: இனி தொடர்வது காலை 7:15 தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு நல்லுறவு குறித்து அந்நாட்டு அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கும் நிலையில் புதிய சட்டசபையை ஏற்படுத்துவதற்கு ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஐஎஸ் அமைப்புடன் இணைந்து தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டிய 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் உணவு தானியத்தை வழங்கி வரும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அதன் ஒரு பகுதியாக நடப்பு பருவத்தில் கரும்புக்கு குவிண்டல் ஒன்றுக்கு 365 ரூபாய் என்ற நியாயமான விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய விலையை நிர்ணயிக்க அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறுவதுடன் சர்க்கரை ஆலைகள் மற்றும் தொழிலாளர்களும் நன்மை அடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் பருத்தி உற்பத்தியில் நாடு தன்னிறைவை அடைவதற்கு உறுதிபூண்டிருப்பதாகவும், அதன் முக்கிய நடவடிக்கையாக பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் ஆலைகளுக்கு பருத்தி எளிதில் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதுடன் உயர்ரக பருத்தி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாவதும் அதிகரிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலகளாவிய செமிகண்டக்டர் உற்பத்தியில் புதிய திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதையும் பிரதமர் வரவேற்றுள்ளார். குஜராத் மாநிலம் வாடிதர் துறைமுகத்தில் உலகத்தரத்திலான கப்பல் பழுதுபார்க்கும் வசதியை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் நாட்டின் கடலோர தொழில் திறன்கள் வலுப்படுத்துவதற்கான முக்கிய நடவடிக்கை உருவாகி இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் உடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நேற்று சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவிற்கும் வியட்நாமிற்கும் இடையேயான பாதுகாப்பு நல்லுறவு குறித்து இருவரும் விரிவான ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். வியட்நாம் அதிபருடன் அந்நாட்டு மூத்த அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளும் இந்தியா வந்துள்ளனர். வியட்நாம் அதிபருக்கு இன்று காலை பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடல்சார்

பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய முடிவெடுப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் அவர் கூறினார். இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் வியட்நாம் அதிபர் சந்தித்து பேச உள்ளார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து உயிரி தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக என்ஐஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொது இடங்களில் அப்பாவி மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்த ஐஎஸ் அமைப்பு திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்புடன் தொடர்புடைய ஹைதராபாத்தை சேர்ந்த சையத் அகமது முஹைதீன், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசாத் மற்றும் முகமது சுஹேன் ஆகியோருக்கு எதிராக ஆயுதங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அகமதாபாத் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேஷல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது உலக அளவில் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை மேற்கொண்டதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் தொடர்புடைய பல்வேறு பொருளாதார விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகம், மேற்குவங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. நடந்து முடிந்த தேர்தலில் தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. புதிய சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தம் உள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேகா 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மொத்தம் உள்ள 126 தொகுதிகளில் பிஜேபி 82 இடங்களை கைப்பற்றி 3வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. மேற்கு வங்கத்தில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது. இம்மாநிலத்தில் புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்கான பிஜேபி பார்வையாளராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நியமிக்கப்பட்டுள்ளார். இம்மாநிலத்தில் வரும் 9ஆம் தேதி புதிய அரசு பதவியேற்கும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு சமிக் பட்டாச்சாரியா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அங்கு முதல்வரை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் திரு ராகுல்காந்தி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்தார். திரு விஜய் காங்கிரஸ் தலைமையிடம் ஆதரவு கோரியிருப்பதாகவும், மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து அவருக்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு வேணுகோபால் கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திரு டிரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில், வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக வெள்ளை மாளிகை இதனை கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் அசாம் மாநிலத்தில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருப்பதற்கும் திரு டிரம்ப் பிரதமருக்கு வாழ்த்து கூறியுள்ளார். இந்நிலையில் மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது பதவி விலகல் கடிதத்தை ஆளுநரிடம் அளிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று கூறினார். இதனிடையே ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாகவும் முட்டுக்கட்டை ஏற்படுத்தவும் செல்வி மம்தா பானர்ஜி மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறாது என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு பிமல் சங்கர் நந்தா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு 4,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான குறைந்தபட்ச ஆதரவு விலையை வழங்குவதன் மூலம் ஒரு உறுதியான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளது. இதற்கான ஒப்புதலை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அளித்துள்ளார். நடப்பு ரபி பருவ காலத்தில் கர்நாடகத்தில் 9,000 மெட்ரிக் டன் சூரியகாந்தி பூக்களை குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்வதற்கும் அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 69 கோடி ரூபாய்க்கும் அதிகமான குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைத்திருப்பதாகவும், சூரியகாந்தி விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடப்பு பருவத்தில் கொண்டை கடலை கொள்முதல் வரம்பை 8 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்த்தியிருப்பதாகவும் வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.

0: ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால், பி வி சிந்து ஆகியோருக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டிய 3வது இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 52 பந்துகளில் 87 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். கார்த்திக் சர்மா 41 ரன் எடுத்தார். 17.3 ஓவரில் சென்னை அணி 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 159 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் 7:30 இப்போட்டி தொடங்குகிறது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியை கடப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரக்கு கப்பல்களை பாதுகாப்புடன் கொண்டு செல்ல கடற்படை நடவடிக்கைகளை அமெரிக்கா தொடங்கியுள்ளது. உலக அளவிலான பொருளாதாரத்தை முடக்கும் நடவடிக்கையில் ஈரான் சட்டவிரோதமாக ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ குற்றம் சாட்டியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கையை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு நல்லுறவு குறித்து அந்நாட்டு அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கும் நிலையில் புதிய சட்டசபையை ஏற்படுத்துவதற்கு ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஐஎஸ் அமைப்புடன் இணைந்து தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டிய 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நாம கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போற பாடல் SP பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடிய பாடல். இது பாடலுக்கு இசை சிற்பி பூச்சூடவா திரைப்படத்திற்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: 102.3 பாட்டுக்கு இந்த டான்.

உல்லாசம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் ஹரிணி பாடியிருந்த பாடலை கேட்டோம். பாடலுக்கு இசை கார்த்திக் ராஜா. நேரம் 7:36. நாம கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. இன்னைக்கு என்ன செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து வரும் 8ஆம் தேதி நீலகிரி, திருப்பூர், மதுரை, தென்காசி உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு வந்து இடி மற்றும் மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சென்னை ரயில்வே கோட்டத்தில் இருக்கிற செங்கல்பட்டு, தாம்பரம், வண்டலூர், கிண்டி உள்ளிட்ட 20 ரயில் நிலையங்களில் பயணிகள் வசதிக்காக புதிதாக வாகன நிறுத்தும் இடங்கள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக தெற்கு ரயில்வே வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த செய்திகளோடு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் தேவதை திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க எஸ்பி சரண் மற்றும் சந்தியா. அறிவுமதியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நேரம் 7:42. நாம கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. சுபமுகூர்த்தம் வார இறுதி விடுமுறை நாட்களையொட்டி வரும் 8ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் 1765 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் செய்தி வெளியிட்டிருக்காங்க.

0: கோடைக்கால விடுமுறையை வந்து பயனுள்ளதாக மாற்றும் வகையில் அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் வில்லிவாக்கம் சிவன் கோவில் வடக்கு மாட வீதியில் இருக்கிற சென்னை நடுநிலை பள்ளியில் சிறுவர்களுக்கான கலை பயிற்சி முகாம் வந்து துவங்கியிருக்காங்களாம். இந்த முகாம் வந்து இந்த மாதம் 15 தேதி வரைக்கும் வந்து நடைபெறும் அப்படின்னும், இந்த முகாமில் வந்து பயிற்சி பெற விரும்புறவங்க வந்து நேரடியாக வந்து பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள், மேல் பட்டடை
1: அண்ணா ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கத்தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
2: ஆமா, காலங்காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
2: இத கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.
4: செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

உங்கள் விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: தமிழ்எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: சரியா 7:52 ஆயாச்சு. நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. இப்போ வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வந்து நம்ம நிறைவு பாடலாக ஒழிக்க வர்றது ஹரிஹரன் பாடிய பாடல். இது மயிலின் வரிகளுக்கு இசை தேவா. என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணோடு காண்பதெல்லாம் இந்த திரைப்படத்திற்காகத்தான் பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: இனி தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: 8 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
7: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கிடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேச்சல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மியான்மரில் கடலோர பாதுகாப்பை மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை கப்பல் சுனைனா யாங்கோன் துறைமுகம் சென்றடைந்தது. IPL கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

முதல் பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க போடு போடு ராஜா படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ பாடலை விரும்பி கேட்டவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை குமரன் காலனி, குமரன், ஸ்ரீதேவி, சூரியநாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜனார்த்தனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன், தனலக்ஷ்மி, சந்தியா, ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாகினி, கரூர் ராயனர், கரூர் உழவர் சந்தை, முகமது இப்ராஹிம் பாய், மணலி, சாகுல் அமித், எஸ் கதிஜா பேகம், காஜா முகமது, நஜ்மா நஸ்ரீன், மதுரவாயல், வேல்நகர், கதிர்வேல், சென்னை பாடி ரவி, கலவை மேல்நெல்லி, விஜயன், செருங்காட்டூர், அம்மா சின்னம்மாள், மதுரவாயல், ரோஸ். ஸோ இவர்களுக்காக அந்த பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள். இது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. இந்த நல்ல விஷயத்தோட அப்படியே ஷோ ஸ்டார்ட் பண்ணுறது ஆர்ஜி உமா விஜயகுமார். ஸோ உங்கள் விருப்பம்ல நீங்கள் கடிதம் மூலமாக கேட்ட பாடல்கள் தான் நாங்கள் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கோம், ப்ளே பண்ண போகிறோம். நிகழ்ச்சியில் வந்து

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: सामाजिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: 8:11 ஆயிட்டு இருக்கு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டுக்கோங்க. குணரம்பாக்கம் முருகன் கண்ணையன், பள்ளம்பாக்கம் பக்கிரிசாமி ருக்கு, நந்தம்பாக்கம் வரதராஜன், ரதியாதேவி, வட்டம்பாக்கம் ஹரிபாலன், ரக்ஷனா, புதுப்பாக்கம் சிங்கராஜ், மல்லிகா, பணம்பாக்கம் அரசன் ஆண்டாள், நெல்லை சந்திப்பு மாலா, சித்ரா, சதாசிவம், கொட்டிவாக்கம் நம்பிராஜன், பரமக்குடி அலங்காரராஜ், அந்தோனி, மெர்சி, ஜெர்லின், தீநகர், மெய்யம்மை, ஸ்ரீனிவாசன், பாலாஜி, சந்தோஷ். ஸோ இவர்களுக்காக நெருப்படா படத்திலிருந்து ஆளலங்கிலேயே. ஸோ அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கேன், இணைந்திருங்கள்.

0: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: எட்டு மணி 16 ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் விருப்பமில் அடுத்த பாடல் வந்து முப்பரிமாணம் படத்துலேருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. ஐயப்பாக்கம், அபர்ணாநகர், மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்ரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வீடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி, பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித், திருமழிசை, ராணி, மணிவண்ணன், லக்ஷ்மி, ஆனந்தி, ஜெயந்தி, நீலாங்கரை, ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர், பெரியசாமி, சஜித்குமார், இவர்களுக்காக இணைந்திருங்கள்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: எட்டு மணி 22 நிமிஷம் ஆயிற்றுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்து மரகத நாணயம் படத்துலேருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. ஆரணி பாப்பம் பாடி ஆண்டாள் தேவிமணி மணிராஜ் அனிதா மோனிகா தானு போஸ் கொரட்டு ரஞ்சித் குருதயாள் மயிலை பட்டாபி கபிலன் தெய்வா முனுசாமி சந்தர் சம்சுதீன் டாக்டர் நளினி வில்சன் வினிதா வில்சன் பேபி ரியோனா சுஷ்மா அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம் அப்சரா நீலமேகம் சிலுவைச்சேரி சிவாஜி சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ். ஸோ இவர்களுக்காக

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல

0: ஓற்றவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
0: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
0: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3.
2: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கிற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
3: வந்துடுறோமா.
2: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
3: ஒரு 2 மினிட்ஸ் இருக்கேன்.
2: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னைய கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
3: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
2: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டானே.
3: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
2: எரிபொருள் சிக்கனம்
3: என்றென்றும் முக்கியம்.
4: விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
5: நேரம் 8:30 ஆயிற்றுக்கு 102.3 பாரதி தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததா ஸ்கெட்ச் படத்துல வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், புவனா, சோலை மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினித், விவேக், கேவிஎம் அவென்யூ, கோபி, கிருஷ்ணா, திவாகரன், புரசு, ஏமி தெரு, அன்னை இல்லம், அக்ஷயா, விக்னேஷ், விவேக், வினித், திருவள்ளூர், கடங்கம்பத்தூர், விஜயகுமாரி, சுரேந்திரன், கேரளம், வடகரா, குறிக்கலா, நளினி, பாஸ்கரன், குண்டுமகரை, கீதா பாலன், அரியலூர் மாவட்டம், ஆண்டிமடம், பத்மா, நீலமேகம், அப்சரா நீலமேகம், செலுவைச்சேரி, சிவாஜி, சென்னை, குன்றத்தூர், சௌத்ரி பிரகாஷ். ஸோ இவர்களுக்காக ஸ்கெட்ச் படத்திலிருந்து பாடல் வரப்போகுது. பிவிதாஸ்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிகழ்ச்சி அடுத்ததா புரியாத புதிர் படத்துல இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாவி, ராஃபி, காதர், ஷமித், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபுசூன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரின், ஷமீம் பிரதர்ஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஷியாத் ரிஸ்வான், ஷம்யா பானு, அம்பத்தூர், எஸ்வி நகர், எம்டி ரவிச்சந்திரன், திருமழிசை, குண்டுமேடு, சுசீலா, ஜெராக்ஸ் கடை, நடராஜன், திருமழிசை, ஜெகநாதபுரம், அமுதா, டெய்லர் செல்வம், மதுரம், வாவூசி தெரு, பத்மாசினி, ஜெயபால். ஸோ இவர்களுக்காக

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. நிகழ்ச்சியில் அடுத்ததா மாயவன் படத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. வெள்ளிவாக்கம் குபீந்திரன், மகேஸ்வரி, மயிலாப்பூர் வெற்றி செல்வி, சத்யநாராயணன், ஐயப்பாக்கம் கோடீஸ்வரன், இந்துமதி, திருநின்றவூர், தீனதயாளன், கலையரசி, திருவல்லிக்கேணி, நாராயணன், தமிழரசி, கூடுவான் பூண்டி, மதன், மாலினி, கூடுவாஞ்சேரி, ஏகாம்பரம், மின்னலா, கூத்திரம்பாக்கம், சக்கிலசுந்தரன், சங்கரன், கூவத்தூர், கனகசுந்தரன், மண்டோதரி, கூவம், வீரராகவன், குருமூர்த்தி. ஸோ இவர்களுக்காக இணைந்திருங்கள்.

0: 102.3 FM.
1: அடுத்த பாட்டு வந்து கனவு வாரியம் படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. செய்யார் வட்டம் சிறுங்காட்டூர் எம் ராஜேந்திரன் தனலட்சுமி கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா ஆறு மணிகண்டன் மதுரவாயில் மதுரநாயக்கன் தெரு சரஸ்வதி காதர்வீடு கார்த்திகேயன் அம்பிகா வடமனப்பாக்கம் காளிவீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன் கண்ணகிநகர் கஸ்தூரி அடையாறு சரஸ்வதி துறைப்பாக்கம் ஹேமாவதி திருமழிசை தீபா மயிலாப்பூர் சரோஜம்மாள் புளியந்தோப்பு பூசம்மாள் லாய்ட்ஸ் ரோடு கிருஷ்ணாம்மாள் ஸ்ரீபெரும்புத்தூர் ஓவியாஸ்ரீ அச்சிறப்பாக்கம் ஜமுனாஸ்ரீ இலக்கியா. ஸோ இவர்களுக்காக

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்த வாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க 102.3 உத்பாதி தமிழ் எஃப்எம்ல. நெக்ஸ்ட் சாங் நகர் வளம் படத்துல இருந்து வரப்போகுது. பூந்தண்டலம், புண்ணியக்கோட்டி, உமா, ஆசிரியர் நகர், தமிழினி, இமை, தருண், நட்சத்திரா, அன்வர்த்தி, கான்பேட்டை, அருணகிரி, கீதா, கண்டிவாக்கம், கணேசன், அன்னம்மாள், சாராம் நகர், சங்கர நாராயணன், ஸ்ரீமலதா, திருமுடிவாக்கம், தமிழ்செல்வி, மணி, பாரி, புரிசி.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: சரி சரி.
5: நிகழ்ச்சியோட இறுதி பாடல் மாநகர படத்திலிருந்து திருமலை ஸ்ரீ உஷா ராஜேந்திரன், ஹீமா, கவி, நீலாங்கரை, கோகுல், லத்திபாஷா, கண்ணகி, நகை, கருப்புசாமி, கஜினி, அச்சிரப்பாக்கம், செல்விகோபால், மயிலாப்பூர், லட்சுமி, நித்யா, சென்னை, அறுபது, ஏகாராஜா, ரவிகார்டன், வீரசோழ, வீரராகவன், காற்றம்பாக்கம், தேவராஜ், வரதராஜ், அமரம்பேடு, பழனிவேல், ஜீவரத்னம், சேதுப்பட்டு, மூர்த்தி, மோகன சுந்தரவடிவேல், மலைப்பட்டு, ஆனந்தன், விஜய் இவர்களுக்காக.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
2: இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேஷல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற உள்ளது. மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மியான்மரில் கடலோர பாதுகாப்பை மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை கப்பல் சுனைனா யாங்கோன் துறைமுகம் சென்றடைந்தது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: ஒன்பது மணி 2 ஆயிற்றுக்கு திரை கானம் கேட்க போறீங்க. திரை கானம்ல வந்து முதல் பாடல் என் புருஷன் குழந்தை மாதிரி, அந்த படத்துல இருந்தும் அதனைத் தொடர்ந்து சாக்லேட் படத்துல இருந்தும் பேக் டு பேக் உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள். நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா ஐயா வழி படத்திலிருந்தும் என் மனவானில் படத்திலிருந்தும் பாடல் வரப்போகுது, இணைந்திருங்கள்.

சொக்கம்மா சுடிதாரு சொல்லம்மா தாங்க.

ஒன்பது மணி 30 நிமிஷம் ஆயிற்று 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுருக்க இந்த நிகழ்ச்சி திரைகானம். ஸோ திரைகானம்ல வந்து அடுத்த பாடல் வந்து அற்புத தீவு படத்துல இருந்தும் அப்புறம் வந்து ஆயுள் ரேகை இந்த ரெண்டு படங்கள்ல இருந்தும் பாடலை கேட்க போறீங்க, இணைந்திருங்கள்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரைகாலம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பந்தா பரமசிவம் படத்துலேருந்தும் ஒரு கல்லூரியின் கதை. இந்த ரெண்டு படங்கள்லேருந்தும் பாடல்கள் வரப்போது. விவித்தர்ஸ் இது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்னின்று முழுமையான கொண்டாட்டம். நேரம் 9:42.

0: செல்லக்குட்டி, செல்லம் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா?
1: அம்மா, நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பேக் பண்ணி வச்சிருக்கேன்.
0: 3 நாளைக்கு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? அப்புறம் ட்ரெயின்ல வந்து அம்மா இது இல்ல அது இல்லன்னு புலம்பாத. அப்பா வேற கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மாப்பிள்ளையும் கீழே கிளம்பி போயாச்சு. சீக்கிரம் கிளம்பு குழலி.
1: வீட்டை லாக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி.
0: அப்புறம் லைட்டு, ஃபேனு, டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டியா ஒரு தடவை? கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரி ஆஃப் பண்ணியா குழலி?
1: எல்லாத்தையும் ஆஃப் பண்ண, அதை மட்டும் மறந்துட்டேன். இதோ 1 செகண்ட்ல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேமா. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு, கிளம்பலாமா?
0: வெளியே செல்லும் முன் கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரை அணைப்பது மிகவும் அவசியம். பாதுகாப்பும் சேமிப்பும் நம் கைகளில்.
2: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
3: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
2: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
3: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: இது ரொம்ப சிம்பிள்.

0: ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல வந்து திரைக்கானம் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியோட இறுதி பாடல் பாய்ஸ் படத்துலேருந்து உங்களுக்காக வரப்போகுது, இணைந்திருங்கள்.

0: இனி தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இங்கிலாந்து கருவூல தலைவர் ரேஷல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் அதிகரித்து 1,12,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மியான்மரில் கடலோர பாதுகாப்பை மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை கப்பல் சுனைனா யாங்கோன் துறைமுகம் சென்றடைந்தது. IPL கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழசம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10:03.
2: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இப்பொழுது நாம கேட்கலாம் திரை மின்னல்.

செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஜாக்ஸ் மெலி பாடியிருந்த பாடலை கேட்டோம். பாடலுக்கு இசை வித்யாசாகர். ரன் திரைப்படத்திலிருந்து நம்ம திரை மின்னல் நிகழ்ச்சியில் வந்து முதல் பாடலை கேட்டுட்டு வந்துட்டோம்.

திரைமினல் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து கேட்க போகிற பாடல் ஹரிச்சரன் மற்றும் தன்வி பாடியது நா முத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா பையா. திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு, இணைந்திருங்கள்.

நேரம் 10:15. திரைமின்னல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் ஆலாப் ராஜு பாடியது. குவாரதியின் வரிகளுக்கு இசை எஸ் தமன். வந்தான் வென்றான் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்குது.

வெப்பன் திரைப்படத்திற்காக நரேஷ் பாடியிருந்த பாடலை கேட்டோம். நா முத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை ஜோஷ்வா ஸ்ரீதர். நேரம் 10:25. நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி திரை மின்னல். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போற பாடல் கும்கி திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கே ஜி ரஞ்சித் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கும் பாடல் இது. யுகபாரதியின் வரிகளுக்கு இசை டி இமான்.

மாற்றான் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் கார்த்திக் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடியிருந்த பாடலை கேட்டோம். விவேகாவின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். நேரம் சரியாக 10:35 நம்மளோட நம்ம இப்போ கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி திரை மின்னல்.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த 3 திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடிய பாடலை கேட்கலாம். தனுஷ் ஏற்ற பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர்.

0: விஜய் பிரகாஷ் மற்றும் சைந்தவி பாடியிருந்த பாடலை கேட்டோம். பிரியனின் வரிகளுக்கு இசை விஜய் ஆண்டனி, உத்தம புத்திரன் திரைப்படத்திற்காக. நேரம் சரியா 10:45, நாம கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி திரை மின்னல்.
1: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போற பாடல் சுசித்ரா மற்றும் திப்பு பாடியது நா முத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத். சிங்கம் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

யுவன் சங்கர் ராஜா மற்றும் தன்விஷா பாடியிருந்த பாடலை கேட்டோம். யுகபாரதியின்வர்களுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. நான் மகான் அல்ல திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் நிறைவாக, அதாவது திரைமணல் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்க வரும் பாடல் தாண்டவம் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல் இது. நாம் முத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்புகள் குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார். மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை எவ்வித சமரசமும் இன்றி ஒடுக்குமாறு தேர்தல் ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் மற்றும் மத்திய ஆயுதப்படையினருக்கு உத்தரவிட்டுள்ளது. பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1840 ரூபாய் அதிகரித்து 1,12,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னட்டி ஹூடா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என்றும் இனியவை.
1: நேரம் 11:03. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வந்து 1950 மற்றும் 60களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு தான் வந்து நாம் இப்போ கேட்க போகிறோம். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் முதல்ல கேட்க போகிற பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. சர்வர் சுந்தரம் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு, இணைந்திருங்கள்.

என்றும் இனிவே நிகழ்ச்சியில் அடுத்த நம்ம கேட்க போகிற பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடிய பாடல். இது பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். சிவகாமி திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

0: பி சுசிலா பாடியிருந்த பாடலை கேட்டோம். கனதாசனின் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. சாந்தி திரைப்படத்திற்காக
1: இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒளிக்கு வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலாவின் குரல்களில் வாலியின் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன். செல்வமகள் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு, இணைந்திருங்கள்.

0: தமிழ்எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
2: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
1: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
2: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
2: இதே மாதிரி

0: ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
1: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
0: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
1: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.

0: शिक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நேரம் 11:20 என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 1950 மற்றும் 60களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ரத்னபுரி இளவரசி திரைப்படத்திலிருந்து தான் வந்துட்டே இருக்கு. டி ஆர் மகாலிங்கம் பாடியிருக்கும் இந்த பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: பூவும் பொட்டும் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருந்த பாடலை கேட்டோம். கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை கோவர்த்தனம். நேரம் 11:28. நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை.
1: தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம் இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: அடுத்து நம்ம கேட்க போற பாடல் பி பி ஸ்ரீனிவாசோட குரலில் தான் வந்து வந்துட்டே இருக்கு. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். ஜாமு திரைப்படத்திற்காக பாடல் கேட்கலாம்.

எல்லாரீஸ்வரி பாடியிருந்த பாடலை கேட்டும் கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன். ரத்த திலகம் திரைப்படத்திற்காக. நேரம் 11:36 என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் பாதை தெரியுது பார். இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது. பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில், அருணாச்சலத்தின் வரிகளுக்கு இசை எம் பி ஸ்ரீனிவாசன்.

0: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: நேரம் 11:39. நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி. போலீஸ்காரின் மகள் திரைப்படத்திற்காக

பாலும் பழமும் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்த பாடலை கேட்டும் கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நேரம் 11:46 என்ற மினிவே நிகழ்ச்சியில் 1950 மற்றும் 60களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு கேட்டுட்ருக்கோம். அந்த வகையான நம்ம நிகழ்ச்சியில் எடுத்து கேட்க போகிற பாடல் ஏஎல் ராகவன் மற்றும் ஜமுனா ராணி பாடியது. பாடலுக்கு இசை கேவி மகாதேவன். படிக்காத மேதை திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் அஃபம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 1950 மற்றும் 60களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. நேரம் சரியாக 11:54 ஆயாச்சு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்க வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பச்சை விளக்கு திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த பாடலோட நான் கிளம்புற டைமும் வந்தாச்சு. நான் உங்கள் ஆர்ஜே மரியம் கிளம்புறேன். அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே உமா அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுவரை இணைந்திருங்கள் 102.3 வபுத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம்ல இணைந்திருக்கீங்க. 1970 மற்றும் 80களில் வெளிவந்த பாடல்கள் தான் இப்போ நீங்கள் கேட்டு ரசிக்க போறீங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்து சிந்து பைரவி படத்துலேருந்து வரப்போகுது. ஸோ பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து என்ன பாடல் கேட்க போறீங்கன்னா சின்ன தாயி படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. அந்த பாடலை பாடியிருக்காங்க பி சுஷிலா அவர்கள். இணைந்திருங்கள், இது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

12:09 ஆயிட்டிருக்கு. 102.3 பாதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. ரிட்ரோ நேரம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜரிஷி படத்திலிருந்தும் சாவித்ரி படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் வரப்போகுது. இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: பன்னெண்டு மணி 19 ஆக போகுது. ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் ஃபேமில. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சீரும் சிங்கங்கள் இந்த படத்துல இருந்தும் சாதனை இந்த படத்துல இருந்தும் பாடலை கேட்க போறீங்க. தொடர்ந்து பேக் டு பேக் பி வித் அஸ்.

0: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்போதான் ஷாப்பிங் போகிறது?
1: உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பாப்பா. சரி, கிளம்பலாமா?
0: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
1: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்ன தான் பண்ணுறியோ? நாங்கள்லாம் அந்த காலத்தில்
0: அம்மா அம்மா போதும்மா, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
1: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாமல் ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டு இருந்த.
0: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதான் ஆகணும்.
1: கடைக்குள்ளே வந்திருந்தேன்னா ஏசியும் கிடச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆகிருக்காது. கேஸ் லீக் ஆனால் வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணால் அது நமது நாட்டுக்கே கேடு.
0: ஓகேம்மா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டிலும் தொடங்கட்டுமே.
2: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.

102.3 FM. வெல்கம் பேக். ரெட் நேரம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா புது புது அர்த்தங்கள், அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ராதா காதல் வராதா. ஸோ இந்த ரெண்டு படங்கள்லேருந்தும் பாடல்கள் வரப்போகுது, இணைந்திருங்கள்.

0: 102.3 FM.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள்
1: கேட்டுக்
0: கொண்டிருப்பது 102.3 தமிழ்.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான் நூத்தி ரெண்டு புலி மூணு தமிழ்நாடே கேக்குது நின்னு
0: தமிழ்.
3: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
4: இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
5: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்த்தப்பட்டிருப்பது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகள், பொருளாதார, வர்த்தக ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாக உள்ளன. முன்னதாக அதிபர் திரு டோ லாமுக்கு பாரம்பரிய முறைப்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசவுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் கூடுதலாக 4 நீதிபதிகளை நியமனம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 33 37 உயர்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அமைச்சரவை மேற்கொண்டுள்ள முடிவு நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களுக்கு விரைந்து நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் உள்ள 19 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் பல்தட ரயில்வே திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். 23,437 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் 6 முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மதுரா, நாக்டா, குண்டக்கல், பேடி, புர்க்வால், சீதாப்பூர் ஆகிய நகரங்கள் இத்திட்டத்தால் வளர்ச்சி பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பு வலுப்பெற்று வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் சுற்றுலாத்துறைக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை ஒடுக்க எவ்வித சமரசமும் இன்றி நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேற்குவங்க மாநில தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் மற்றும் மத்திய ஆயுதப்படையினருக்கு இது தொடர்பாக அவர் பிறப்பித்துள்ள உத்தரவில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமைதியை சீர்குலைக்க முயல்வோர் குறித்து தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினருக்கு திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். அம்மாநிலத்தில் தேர்தலுக்கு பின் நடந்த வன்முறையில் 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பது குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தமக்கு எழுதியுள்ள கடிதத்தை பரிசீலித்து முடிவெடுக்க உள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் அரசியல் சாசன விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளும் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். தாவேகா அறுதி பெரும்பான்மை பெறவில்லை எனினும் வெளியிலிருந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற இதர உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் அவரது கட்சி ஆட்சி அமைக்கலாம் என்றும் அவர் கூறினார். முன்னதாக புதிய அரசுக்கான ஆதரவை சட்டப்பேரவை கூட்டத்தில் நிரூபிக்க வேண்டியது அவசியம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அரசமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குவஹாத்தியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவிடம் தமது ராஜினாமா கடிதத்தை திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா அளித்துள்ளார். முன்னதாக இன்று காலை அஸ்ஸாம் தலைமை தேர்தல் அதிகாரி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை முறைப்படி ஆளுநரிடம் அளித்துள்ளார். அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. சூரிநாம் இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடு என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்

0: ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான பன்முக ஒத்துழைப்பு நீண்ட காலம் நீடிக்கும் என்று கூறியுள்ளார். சூரிநாமின் வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக சூரிநாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கரை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் பௌவா விமான நிலையத்தில் வரவேற்றார். திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் ஆர் பி சௌத்ரியின் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் காலங்கடந்து நிற்கும் திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் கொத்தவரங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் கொத்தவரங்காய் சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆத்தூரை சுற்றியுள்ள வீரக்கல், வக்கம்பட்டி ஆகிய கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள கொத்தவரை தற்பொழுது நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராகியுள்ளது. கொத்தவரையில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் சந்தையில் இதற்கு நல்ல வரவேற்பும் உள்ளது. வெறும் 60 நாட்களில் பலன் தரும் இப்பயிரை குறைந்த பராமரிப்பில் சாகுபடி செய்ய முடிவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். தற்பொழுது திண்டுக்கல் உழவர் சந்தையில் கிலோ 40 ரூபாய்க்கு கொத்தவரையானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேச்சல் ரேவியஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது உலக அளவில் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் தொடர்புடைய பல்வேறு பொருளாதார விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஈரான் உடனான பதற்றமான சூழலை விரைந்து முடிவுக்கு கொண்டுவர அந்நாட்டு பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சண்டை நிறுத்தம் குறித்து விரைவில் உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும், தற்காலிகமாக ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்தை நிறுத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து உயிரி தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக என்ஐஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது இடங்களில் அப்பாவி மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்த ஐஎஸ் அமைப்பு திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்புடன் தொடர்புடைய ஹைதராபாத்தைச் சேர்ந்த சையத் அகமது முஹைதீன், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசாத் முகமது சுகேன் ஆகியோருக்கு எதிராக ஆயுதங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அகமதாபாத் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சோஹா சாதிக்கை வென்றார். இப்போட்டியில் காஷிஷ் பாட்டியா, லக்ஷ்மி ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்த்தப்பட்டிருப்பது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: பன்னெண்டு மணி 50 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரிச்சோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 உத்பாதி தமிழ் எஃப்எம்ல.

102.3 FM. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாரதி கண்ணம்மா படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள், இது 102.3 பாரதி தமிழ் FM. பாடலுக்கு முன்னாடி

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

நேரம் 1:31 அப்படியே வினாடிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. திரைத்துளி கேட்க போறீங்க. திரைத்துளியோட முதல் பாடல் மாறா படத்துல இருந்து வரப்போகுது. ஸோ பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சித் ஸ்ரீராம் பாடியிருக்காங்க. இணைந்திருங்கள்.

102.3 FM. நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஆண் பாவம் பொல்லாதது படத்துல வந்து பாடலை கேட்க போறீங்க. ஸோ பாடல வந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதுகுமார் பாடியிருக்காங்க. பிவிதாஸ் 1:05.

0: 102.3 FM.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததான் அநீதி பாட்டில் வந்து பாடலை கேட்க போறீங்க. ஸோ பாடலை வந்து சித் ஸ்ரீராம் அவர்கள் பாடியிருக்காங்க. விவதாஸ்.

92.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி திரைத்துளி. நிகழ்ச்சியில் வந்து அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியே படத்துலேருந்து வரப்போகுது. சித் ஸ்ரீராம் அவர்கள் பாடியிருக்காங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த படத்துலேருந்து பாடல் வரப்போகுதுன்னா, அரண்மனை 3 படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. அதையும் சித் ஸ்ரீராம் அவர்கள் தான் பாடியிருக்காங்க. ஏன்னா இந்த ரிங்கல் 102.3 வித் பாரதி தமிழ் ஃபேம்.

0: நோயே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.
4: 102.3 FM.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: ஒரு மணி 20 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 பாதி தமிழ் எஃப்எம்ல திரைத்துளை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, என்ன படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க? தாராள பிரபு படத்துல இருந்தும் டிராகன் படத்துல இருந்தும் உங்களுக்காக பேக் டு பேக் பாடல் வரப்போகுது.

0: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துறமா?
0: இந்த வந்துறேன் அப்படினு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே? எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீ ஏன் இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுகிட்டானே.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
2: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. 102.3 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஒரு மணி 40 நிமிஷம் ஆகிட்டு திரைத்துளி கேட்டுட்டு இருக்கீங்க. நியூஸ் அடுத்ததா காரி படத்துல இருந்தும் குஷி படத்துல இருந்தும் பாடல் வரப்போகுது. விவிதாஸ்

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 2.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல திரைத்தொலை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக லவ் டுடே படத்தில் வந்து பாடலை கேட்க போகிறீங்க வித் ஆஸ்.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: நிகழ்ச்சியோட இறுதி பாடல் நெற்றிக்கண் படத்தில் வந்து வரப்போகுது. இணைந்திருங்கள். அப்படியே நான் வந்து ஷோ வாயின்னு பண்ணிக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு அருமையான நிகழ்ச்சி உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. டடா பாபாய் சொல்கிறது அர்ஜுமா வச்சகுமார் தாஸ்.

0: 102.3 பாட்டுக்கு இதான்
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் மாநிலத்தில் செய்திகள்.
3: Good afternoon. This is Akashwani. I am Anuja Kumar with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi holds talks with President of Vietnam Tho Lam in New Delhi. Several MOUs exchanged in the fields of digital technology, rare earth and medical product regulations. Hectic parleys continue in Tamil Nadu among parties as TVK is set to stake claim for forming government despite lack of majority figure. Assam Chief Minister Himanta Biswa Sarma tenders resignation. Swearing-in ceremony of the new government to take place after 11th of May. India and European Union launch joint initiative to strengthen EV battery recycling capacity. IMD forecasts heavy rainfall over Assam, Bihar, Keralam, Tamil Nadu and Puducherry today and in

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:15. அனைவருக்கும் மகிழ்ச்சியான இனிமையான மதிய நேர வணக்கம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இவ்வேளையில் உங்களோடு உங்களின் அன்பறிவிப்பாளர் கே மோகனசுந்தரி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வானலைகளில் தவிழ்ந்து வரும் இனிமையான கானங்கள் தேனலைகளாக நம் செவிகளோரும் சொய் சேர்க்க பலம் வரையிருப்பது திரைகானம்.

கேட்டது மனசுக்குள் மத்தாப்பு. இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். பலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை கானம். அடுத்து மலர்வது

மகுடி இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நினைக்கிறோம் நீர்களே. இது திரை கானம்.

0: மழலை பட்டாளம் இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிசேராம் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 2:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே.
1: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி

0: தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239 86677672922
0: மின்னஞ்சல் முகவரி
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com
2: வலம்பெற நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை கானம் அளிக்கும் பாடல்கள்.

மருமகள் இந்த திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். இனிமையான பாடல்களோடு இதமான இவ்வேளையில் வலம் வந்து கொண்டிருப்பது திரைகானம் அளிக்கும் பாடல்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில்.

மிருதங்க சக்கரவர்த்தி. இந்த திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் மீடியா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 2:43. வலம்பெற நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்காரம் அளிக்கும் பாடல்கள்.

சாதனை இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 2:47. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அதே கொண்டாட்டத்தோடு வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை கானம்.

எங்கள் தாய்க்குலமே வருக இந்த திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். இதமான இவ்வேளையில் இனிமையான பாடல்களோடு வலம் வர கேட்டது திரைகானம்.

0: இவை தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 2:55. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதம மந்திரியின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. சிறு குறு நடுத்தர தொழில் வளர்ச்சிகளுக்காக 2015 இந்திய அரசால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரதான் மந்திரி முத்ரா திட்டம். இது குறுந்தொழில் மேம்பாட்டு மற்றும் மறு நிதி நிறுவனம் மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. நிதி ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் சொந்த நிறுவனத்தை நிறுவ முடியாமல் தவிக்கும் நபர்கள் தங்களின் இலக்கை அடைய உதவுவதே இந்த திட்டத்தின் முதன்மையான குறிக்கோள். சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் கார்ப்பரேட் அல்லாத வேளாண் தொழில் சாராத நிறுவனங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கடன் தொகை வழங்குவதற்காக இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. வணிக வங்கிகள், பிராந்திய கிராமப்புற வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கி சாராத நிதி நிறுவனங்கள் முத்ரா கடன்களை வழங்குகின்றன. முத்ரா திட்டத்தின் கீழ்

0: பிரிவுகளில் கடனுதவி வழங்கப்படுகிறது. சிசு, கிஷோர், தருண். சிசு திட்டம் மூலமாக 50,000 வரையிலும், கிஷோர் திட்டம் மூலமாக 50,000 முதல் 500,000 வரையிலும், தருண் திட்டம் மூலமாக 500,000 முதல் 1,000,000 வரையிலும் கடனுதவி பெறலாம். விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு இத்திட்டத்தில் கடன் கிடையாது. இந்த கடனுக்காக எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனமும் விண்ணப்பிக்க முடியாது. கல்வி கடன், தனிநபர் கடன், தனிநபர் வாகன கடன் போன்றவற்றையும் இத்திட்டத்தின் மூலம் பெற முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பிரதான் மந்திரி முத்ரா திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் எவை என்று பார்ப்போம். கடன் வாங்குபவர் 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் வங்கியில் கடன் செலுத்தாதவராக இருக்கக்கூடாது. வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் போன்றவற்றுள் ஏதேனும் ஒரு அடையாளச் சான்று, தொலைபேசி ரசீது, மின்சார கட்டண ரசீது, வீட்டு வரி ரசீது உட்பட ஏதேனும் ஒரு இருப்பிடச் சான்று, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், இயந்திரம் இதர உபகரணங்கள் வாங்குவதற்கான ரசீது, சப்ளையர் விவரங்கள், தொழிற்சாலை இருக்கும் இடம் மற்றும் லைசன்ஸ், 3 வருட இருப்பு நிலை, வருமான வரி அறிக்கைகள் மற்றும் சுயமதிப்பீட்டு அறிக்கைகள், ஜாதி சான்றிதழ், இவை போன்ற தேவையான சான்றிதழ்களை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு www.mudra.org.in என்ற இணையதளத்தில் பார்க்கலாம். நோடல் அதிகாரிகளின் பெயர், முகவரி, தொடர்பு எண்கள் அனைத்துமே இணையதளத்தில் உள்ளது. இத்திட்டத்தில் எந்தவித அரசு மானியமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு தொழில் கடன் திட்டம் மட்டுமே. இந்த கடனை பெற எந்த சொத்து பிணையும், அதாவது செக்யூரிட்டியோ அல்லது தனிநபர் ஜாமீனோ தேவையில்லை என்பதே இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சமாகும். நீங்கள் வாங்கும் கடனை 5 வருடம் வரை திருப்பி செலுத்தலாம். நீங்கள் கடனை சரியாக திருப்பி செலுத்தும் பட்சத்தில் தொழில் நன்றாக நடக்கும் போது மேற்கொண்டு அதனை அபிவிருத்தி செய்து கொள்ளவும் வங்கிகள் தொடர்ந்து கடன் வழங்கும். ஏற்கனவே தொழில் நடத்துபோருக்கும் இக்கடன் திட்டம் உண்டு. ஆனால் அவர்களின் மீது எந்த வங்கியிலும் வாராக்கடன் அல்லது செக் ரிட்டர்ன் கணக்காக இருக்கக்கூடாது. முத்ரா கடன் கிடைத்தவுடன் பயனாளிக்கு அதற்கான முத்ரா அட்டை வழங்கப்படும். இந்த அட்டையை மூலப்பொருட்கள் வாங்கும் போது கிரெடிட் கார்டு போல பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த கார்டு மூலமாக கடன் தொகையில் 10% அதிகபட்சம் ரூபாய் 10,000 வரை பயன்படுத்தலாம். நாட்டில் சொந்தமாக சிறு வணிகத்தை நிறுவ விரும்பும் எவரும் பிரதான் மந்திரி முத்ரா திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து பயன்பெறலாம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதான் மந்திரி முத்ரா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இதுவரை நாம் கேட்டது பாரத பிரதம மந்திரியின் நலத்திட்டங்கள்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3:20. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இருக்கிறோம் நேர்களே. இப்பொழுது உலவர இருப்பது திரைச்சோலை.

ஈரமான ரோஜாவி திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். வலம் வந்து கொண்டிருப்பது திரைச்சோலை அளிக்கும் பாடல்கள்.

பிரியங்கா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 3:10:40. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை வலம் வந்து கொண்டிருப்பது திரைசோலை.

ஆஹா திரைப்படத்திற்காக இதமான பாடல் இவ்வேளையில் இனிமையாய் வலம் வர கேட்டு ரசித்தோம். பாடலை பாடியிருந்தார் ஹரிஹரன். நேரம் 3:15:20. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. திரைசோலை அளிக்கும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. அந்த வகையில் அடுத்து மலரும் பாடல்

காலமெல்லாம் காதல் வாழ்க. இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடிய பாடலை கேட்டோம். பலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை சோலை அளிக்கும் பாடல்கள். இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இருந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 3:21.

0: மீரா திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். வானலைகளில் தவழ்ந்து வரும் இனிமையான கானங்கள் தேனலைகளாக நம் செவிகளோரும் சுவை சேர்க்க இதமான பாடல்களை இவ்வேளையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரை சோலை.
1: Wait.

0: பொன் விலங்கு இந்த திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், சுனந்தா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 3:31. இது 102.3 விவது பாரதி தமிழ் பண் வலமது கொண்டிருப்பது திரை சூலை அளிக்கும் பாடல்கள்.
1: ஒட்டு வைத்த ஒரு வட்ட நிலா குளிர்

இதயம் இந்த திரைப்படத்திற்காக இளையராஜா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 3:36. வலம் வர நாம் கேட்ட ரசத்துக்குள் இருப்பது திரை சோலை அளிக்கும் பாடல்கள்.

பாரதி கண்ணம்மா திரைப்படத்திற்காக அருண்மொழி சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். பலம்பரணாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் திரைசோலை அளிக்கும் பாடல்கள்.

புதிய மன்னர்கள். இந்த திரைப்படத்திற்காக டிஎல் மகராஜன், சுஜாதா பாடிய பாடலை கேட்டோம். பலம்பெற நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை சோலை அளிக்கும் பாடல்கள்.

உன்னுடன் இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹரிணி பாடிய பாடலை கேட்டோம். ஓலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை சோலை அளிக்கும் பாடல்கள்.

0: காதல் கோட்டை. இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை உலாவர நாம் கேட்டு ரசித்தது திரை சோலை. இனி தொடர்பிருப்பது 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுடன் வியட்நாம் தொடர்ந்து துணை நின்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. எஃகு துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தவேக தலைவர் திரு விஜய் இன்று சந்தித்து புதிய அரசு அமைக்க உரிமை கோரினார். திமுக உடனான கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ள காங்கிரஸ் தவேக உடன் கூட்டணி சேர்ந்துள்ளது. இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலிலும் தொடரும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தவேக தலைவர் திரு விஜயை சந்தித்து புதிய அரசு அமைப்பதற்கான ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேர்தலில் தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி கருத்துக்களை தெரிவிப்பதை காங்கிரஸ் வாடிக்கையாக கொண்டுள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் நங்போங் அம்பா மெய்தி ஒய்னா, பர்ஷாந்த் முகமது யாசிர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப்பே சிக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 4:02. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இருக்கிறோம். வலம் வரையிருப்பது திரைக்கானம்.

ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் ஷேயா கோஷல் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 4:13. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. உலாவர் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை கானம் அளிக்கும் பாடல்கள்.

காதல் கொண்டேன் இந்த திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 4:20 நாற்பது நொடி. இது திரைகானம்.

ஒரு நாள் ஒரு கனவு இந்த திரைப்படத்திற்காக ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல், பவதாரணி, சாதன சர்க்கம் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 4:25:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இருந்திருக்கிறோம் நேர்களே. திரைக்கான நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டேன்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன.

0: திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி
1: special school nirvagam@gmail.com.

0: வெயில் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடலை கேட்டோம். வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை கானம் அளிக்கும் பாடல்கள்.
1: FM 102.3 FM.

எம்மகள் திரைப்படத்திற்காக கார்த்திக் கல்யாணி பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 4:40:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாடத்தோடு இணைந்திருக்கிறோம். நேயர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்கானம் அளிக்கும் பாடல்கள்.

ஆழ்வார் திரைப்படத்திற்காக முகமது சலாமத் சாதனா சர்க்கம் பாடிய பாடலை கேட்டோம். பலமர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்கு அனுமளிக்கும் பாடல்கள்.

யாரடி நீ மோகினி இந்த திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடலை கேட்டோம். அடுத்து நாம் கேட்கவிருப்பது என் மனவானில். இந்த திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியிருப்பது.

0: இது வார இவ்வேளையில் இனிமையான பாடல்களோடு இதுவரை வலம் பெற நாம் கேட்டது திரை கானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இனி தொடர்விருப்பது 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுடன் வியட்நாம் தொடர்ந்து துணை நின்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. எஃகுத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தாவேகா தலைவர் திரு விஜய் இன்று சந்தித்து புதிய அரசு அமைக்க உரிமை கோரினார். திமுக உடனான கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ள காங்கிரஸ் தாவேகா உடன் கூட்டணி சேர்ந்துள்ளது. இந்த கூட்டணி உள்ளாட்சித் தேர்தல் மற்றும் மக்களவைத் தேர்தலிலும் தொடரும் என காங்கிரஸ் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தாவேகா தலைவர் திரு விஜயை சந்தித்து புதிய அரசு அமைப்பதற்கான ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேர்தலில் தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி கருத்துக்கள் தெரிவிப்பதை காங்கிரஸ் வாடிக்கையாக கொண்டுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் நோங்பாக் நன்பா, மெய்தித்தி ஒய்னா, பர்ஷாந்த், முகமது யாசிர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டிபி சிக்மண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பு

0: சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி
1: special school nirvagam@gmail.com.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் அனபெல்லா சேதுபதி திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. கிருஷ்ணா கிஷோர் உடைய இசையில், கு கார்த்திகினுடைய வரிகளில், கிருஷ்ணா கிஷோர், அனிருத் ரவிச்சந்தர், யாஷிதா சர்மா இவங்க எல்லோரும் பாடிய அந்த பாட்டு உங்களுக்காக இணைந்து கேட்போம். 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: 102.3 பாட்டுக்கு இந்த டான்

நேரம் 5:14. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில் அறிவு அவர்களுடைய வரிகளில் அறிவும் அனிருத் ரவிச்சந்திரம் பாடிய பாடல் கூலி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக. இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. அனிருத் ரவிச்சந்தருடைய இசையில் விவேக்குடைய வரிகள், எஸ்பி பாலசுப்ரமணியமும் அனிருத் ரவிச்சந்தரும் பாடிய பாடல் தர்பார் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்ருக்கேன். இந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 줌마 킬.
1: 5 மணி 23 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் நேற்று கொண்டாட்டம். அனிருத் ரவிச்சந்தருடைய இசையில் சிவகார்த்திகேயனுடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரும் ஜோன்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றிட்டு உண்மையான கொண்டாட்டம். யார் என்ன சொன்னாலும், எந்த விஷயம் எங்கே எப்படி நடந்தாலும், அது எல்லாத்தையும் நேர்மறையாக பார்க்குற எண்ணம் நமக்கு நிச்சயமாக வேணுங்க. அப்படி மட்டும் இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். யாரோ நம்மளை இப்போ குறை சொன்னால் கூட நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி ஒன்று சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலை மேலே கவனம் செலுத்தி அவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறாங்களே, அப்போ நம்ம நம்மளை எவ்வளோ மதிக்கிறாங்க, நம்மளை எவ்வளோ பார்த்துக்கிறாங்க, அதுக்காக நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மற்ற விஷயங்கள், நம்மளை கவனிக்கிற விஷயங்கள், யார் நம்மளை என்ன சொன்னாலும் அதில் நேர்மறையான விஷயத்தை மட்டும் பார்க்குற அந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக சூப்பராக இருக்குங்க. அனிருத் ரவிச்சந்தருடைய இசையில் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. டான் திரைப்படத்திலிருந்து சிவகார்த்திகேயனுடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்தரும்

ஸ்ரீ ஸ்ரீ ராமச்சந்திரா அப்புறம் சாகிதி. ஓகே, இவங்க எல்லாரும் பாடினா அந்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இணைந்து கேட்போம் 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்:

0: 0994 99 3 3 2 3 9 8 6 6 7 6 7 2 2 9 2
1: மின்னஞ்சல் முகவரி
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். வனங்களில் ஏறிட்டும் உண்மையான கொண்டாட்டம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் உயர்ந்த ஒரு பொருள் தான். அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி அது உயர்வானதாக இருக்கும். அதே மாதிரி நம்மளை விட்டு அது போகுது அப்படின்னா அப்படி அப்போ தான் தெரியும் அதோட மதிப்பு. உண்மையாக சில பேர் வந்து சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அது கிடைக்காதா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுவோம். ஆனால் கிடைச்சிருச்சு அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே அதோட மதிப்பை பற்றி கவலைப்படாமல் நம்ம இயல்பாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த விஷயத்தை பற்றி நம்ம கவலையப்பட மாட்டோம். குறிப்பாக ஒரு வேலையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலை கிடைக்காதா அப்படின்னு இருக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு தொய் வந்துடும், என்னங்க இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், எந்த நிலைமையில நமக்கு இந்த வேலை கிடைச்சது அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு எப்பயும் ஒரு சந்தோஷமாக அதுக்காக உழைக்கிறது தான் ஒரு சிறப்பான விஷயமா இருக்க முடியும். விவேக் மெர்வினுடைய இசையில் அறிவு அவர்களுடைய வரிகள், அனிருத் ரவிச்சந்தருடைய குரலில் பாடல் கேட்க போகிறோம். என்ன சொல்ல போகிறாய் திரைப்படத்திலிருந்து இணைந்து கேட்போம். 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜவான் திரைப்படத்திலிருந்து விவேக்குடைய வரிகள், அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில் பிரியாமலி, அப்புறம் அனிருத் ரவிச்சந்திரனுடைய குரலில் பாடல் கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்விங்க, அதாவது நாமளே ஒரு விஷயத்தை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு விடுகதை மாதிரி வச்சுக்கோங்க, யார் கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்கலாம். நாமளே வந்து அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக இனிக்கும், மற்றவங்க அதை நமக்கு கொடுத்தா அது கசக்கும். அது என்னது அப்படிங்கிறதான் கேள்வி. நாமளே எடுத்துக்கிட்டால் அது இனிக்கும், மற்றவங்க நமக்கு கொடுத்தா அது கசக்கும். இந்த பாட்டுக்கு அப்புறமா அதுக்கு நான் பதில் சொல்கிறேன், நீங்களும் யோசிச்சிட்டே இருங்க. இணைந்திருங்கள் 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

நேரம் 5:43. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நாமளே அதை எடுத்துக்கிட்டா அது இனிக்கும், மற்றவங்க நமக்கு அதை கொடுத்தா அது கசக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க. அது வந்து தனிமை அப்படிங்கிறதான். தனிமையை நாமிலே எடுத்துக்கிட்டோம்னா அது இனிக்கும், மற்றவங்க அந்த தனிமையை நம்ம கொடுத்துட்டாங்கன்னா கசக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அனிருத் ரவிச்சந்தருடைய இசையில் விக்னேஷ் சிவனுடைய வரிகள். அனிருத் ரவிச்சந்தர் குழுவினர் பாடிய பாடல் காத்து வாக்கில் 2 காதல் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் உண்மையான கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் லியோ திரைப்படத்தில் இருந்த விஷ்ணு யதவனுடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில் அனிருத் ரவிச்சந்திரம் லோத்திகாவும் பாடிய பாடல். இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: 102.3 பாட்டுக்கு இதான்
1: 102.3 பாட்டுக்கு இதான்.
2: நேரம் 5:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம். எம்மான் இசையில் மதன் கார்க்கினுடைய வரிகள், அனிருத் ரவிச்சந்தருடைய குரல்ல டெட்டி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல்.

ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல். ஓ மை கடவுளே படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு லியோன் ஜேம்ஸ்னுடைய இசையில் அனிருத் ரவிச்சந்திர குழுவினர் பாடிய அந்த பாடல் உங்களுக்காக. இணைந்திருங்கள் 102.3 வெத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:20. இது 102.3 பெபத் பாரதி தமிழ் பண்பலை. இப்பொழுது கேட்கலாம்
2: பக்தி மாலை.
1: தெய்வீக மனம் கமழும் பாடல்களை அள்ளிக்கொண்டு வலம் வர இருப்பது பக்தி மாலை.

நாம் கேட்டது கிருஷ்ண பக்தி. திரைப்படத்திலிருந்து எம்எஸ் சுப்பலக்ஷ்மி, மன்னிக்கவும், கிருஷ்ண பக்தி திரைப்படத்திலிருந்து எம்எல் வசந்தகுமாரி பாடிய பாடலை கேட்டோம். தெய்வீக மனம் கமிழும் பாடல்களோடு வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை. அடுத்து மலரும் பாடல்

கேட்டது எம் கே தியாகராஜர் பாகவதர் பாடிய பாடல். ஹரிதாஸ் திரைப்படத்திற்காக பலம்பெற கேட்டும் உலாவரிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

நாம் கேட்டது திருவிளையாடல் திரைப்படத்திற்காக டாக்டர் சிர் கணேஷ் கோவிந்தராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். வலம்பெற நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

அரண்மனை கிளி இந்த திரைப்படத்திற்காக மின்மினி ஸ்வரலதா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 6:16. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை.

பெண் ஜென்மம் இந்த திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். தெய்வீக மனம் கமழும் பாடல்களை அள்ளிக்கொண்டு வரம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை.

0: கேட்ட பாடல் சுவாமி ஐயப்பன் இந்த திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடியது. இதுவரை வலம் வர நாம் கேட்டது
1: பக்தி மாலை.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். தவேகவிற்கு ஆதரவு அளித்துள்ள காங்கிரஸ் இந்த கூட்டணி எதிர்கால தேர்தலிலும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பிளஸ் டூ தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். இன்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து இதற்கான கடிதத்தை அவர் வழங்கினார். முன்னதாக தவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்தது. இதுதொடர்பாக அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டுவர இரு கட்சிகளும் இணைந்து பாடுபடும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலிலும் தொடரும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக மக்களின் தீர்ப்பிற்கு மதிப்பளிக்கும் வகையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் தவேக தலைவர் திரு விஜய் இணைந்து தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய உறுதியேற்றுள்ளதாகவும் திரு கிரீஷ் சோடங்கர் அதில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவராக திரு ராஜேஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தவேக அலுவலகத்திற்கு சென்ற காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் திரு விஜயை சந்தித்து ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். தவேக அமைச்சரவையில் பங்கேற்க உள்ளதாகவும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேகாவிற்கு தற்போது 5 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்ததை அடுத்து கூட்டணிக்கான எண்ணிக்கை 113 அதிகரித்துள்ளது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 6 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் இதர கட்சிகளுடனும் தவேக ஆலோசனை நடத்தி வருகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தங்கள் உழைப்பால் வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளது தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம் என்று கூறினார். அவசரகதியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி இதற்கான முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் காங்கிரஸ் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாகவும் திரு சரவணன் கூறினார். இந்நிலையில் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டே தவேகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனை குறை கூறி திமுக ஆதரவாளர்கள் கருத்து

0: தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரசின் தலைமை பண்பு குறித்து யாரிடமும் சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலன் சார்ந்த பயணத்தை காங்கிரஸ் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி உரிய ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவினை அறிவிக்கும் என்று அதன் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதரவு கோரி தாவேக்கு தங்களுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறினார். இடதுசாரி கட்சிகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாளை கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் தொடரும் என்று அறிவித்துள்ளது. இதற்கிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அதன் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை இன்று சென்னையில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். தேர்தலுக்கு பிந்தைய அஇஅதிமுகவின் நிலைப்பாடு குறித்து இந்த ஆலோசனையின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல் நிலையங்களும் முழுமையாக செயல்பட்டு வருவதாக கூறினார். குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு வழங்குவதற்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதில் இசிஐ நெட் செயலி முக்கிய பங்கு வகித்ததாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை இதுவரை 10 கோடி பேர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்குப்பதிவு தினத்தன்று அதிக எண்ணிக்கையில் இந்த செயலி பயன்படுத்தப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக அரசு தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வுகள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் குறித்த விவரம் ஒரு நாளைக்கு முன்னதாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் நாளை முதல் பதிவு செய்யலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் உள் கர்நாடகம் முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் April 8 முதல் 11 வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு வேகமூட்டத்துடன் காணப்படும். மேலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: இதற்கிடையே திருவாரூர் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இன்று பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களாக கடும் வெயில் சுட்டெரித்து வந்தது. இதிலும் கடந்த 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் துவங்கிய தினத்தில் கடும் வெயில் காணப்பட்டது. எனினும் இன்றைய தினம் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. திருவாரூர், மன்னார்குடி, லெட்சுமாங்குடி, பொதக்குடி, கொரடாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதன் பெயரில் போலி முகநூல் பக்கம் உருவாக்கப்பட்டு பண மோசடி நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தென்காசியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர்

ஆலயத்தில் 1008 சங்காபிஷேகம் இன்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நங்போங் கங்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷன் முகமது யாசர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான முதல் சுற்று ஆட்டங்களில் அவர்கள் வெற்றி பெற்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பால் நிவேஷும் ரன்வீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டாப் செக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பைக்கான நடன விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய பசிபிக் கோல்ஃப் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். தவேகவிற்கு ஆதரவு அளித்துள்ள காங்கிரஸ் இந்த கூட்டணி எதிர்கால தேர்தலிலும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பிளஸ் டூ தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:40. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. பலம் வரை இருப்பது என் விருப்பம்.

நெல்லிக்கனி இந்த திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 6:45 நிமிடம் 40 நொடி. அடுத்து மலரும் பாடல்

பயணங்கள் முடிவதில்லை. இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். உலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என் விருப்பம்.

நீதானா அந்த குயில் இந்த திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். உலாவர் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என் விருப்பம்

0: ஆட்டம்
1: நேரம் 7:30. இப்பொழுது கேட்கலாம் வானொலிக்கு 90
2: ஆகாஷ்வாணி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. முகமும் முகவரியுமாய் வானொலி. வானத்திலிருந்து ஒரு தேவதையின் குரலாய், காற்றின் அலைவரிசையில் நம் வீட்டின் அங்கமாய், 90 ஆண்டுகளை கடந்து இன்றும் கம்பீரமாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலி வரலாற்றின் பக்கங்களில் ஒரு மகத்தான மைல்கல்லை எட்டியுள்ளது. போர்க்காலங்கள், பேரிடர்கள் என அனைத்தையும் கடந்து இன்னும் நம்மோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் வானொலியின் சிறப்பு பயணம் இதோ வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. தனக்கு முகமும் முகவரியுமான வானொலியுடன் தான் பயணித்த அனுபவங்களை பகிர்கிறார் நீலகிரி மாவட்ட ஆவண புகைப்படக் கலைஞர் மதிமாறன் அவர்கள். வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷம்.
3: மகிழ்ச்சி.
1: உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
3: இந்த 90 வயது வானொலிக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். 90 ஆண்டுகளில் வந்து அடியெடுத்து வைக்கிற வானொலிக்கு முதல் வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் மதிமாறன். நான் ஒரு ஆவண புகைப்படக் கலைஞர். என்னோட வாழ்க்கை பயணம் வந்து பழங்குடிகளையும் பறவைகளையும் கூடவே பயணிக்கிறேன். 6 பழங்குடி மக்களோட வாழ்வியல் முறையும் 200 பறவைகளோட வாழ்வியல் முறையும் ஆவணப்படுத்தி ஒரு ஆவண மையம் வச்சுருக்கேன். வர பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து என்கிட்ட கிடைச்ச தரவுகளை வந்து தந்து உதவி செஞ்சிட்ருக்கேன்.
1: ஒரு வித்தியாசமான துறையில் இருக்கீங்க. பொறுப்புள்ள ஒரு ஜாப்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுடைய வானொலி பயணம், உங்களுடைய அனுபவங்கள், வானொலியோட உங்களோட கனெக்ஷன் என்ன?
3: முகமும் முகவரியும் தந்தது வானொலி தான் சொல்லலாமா. என் வாழ்க்கையில் என் கூட வந்து ஒரு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போன ஒரு மிகச்சிறந்த நண்பன்னாக்கா வானொலி தான். ஏன்னா நல்ல வார்த்தைகள் மட்டும் பேசுறது வானொலி மட்டும் தான் பேசும், நல்ல விஷயங்களை சொல்றது வானொலி மட்டும் தான் இருக்கும். பதட்டம் இல்லாமல் அன்பான விஷயங்களையும் அழகான தகவல்களையும் கொடுத்துட்ருக்கோம். எந்நேரமும் எந்த நேரத்துலனாலும் வானொலி கேட்கலாம். ஏன்னா நல்ல நண்பர்கள் எப்போதுமே வந்து நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு கிடைச்ச மிக சிறந்த நண்பன்னாக்கா வானொலி தான். என்னோட முகமும் முகவரியும் வானொலி தான். அதில் வந்து சொல்கிறதுல

0: இந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நன்றி, பாராட்டு, மன்னிப்பெல்லாம் வந்து உடனே கொடுக்கணும். இந்த நாளில் வந்து இந்த பிறந்தநாள் வாழ்த்தும் சொல்லிடுறோம், வானொலிக்கு நன்றியும் சொல்கிறோம். இன்னும் நிறைய கோடான கோடி வருஷம் வந்து நிறைய பேரோட குரலாக இருக்கணுன்றது வாழ்த்தும் சொல்கிறோம்.
1: நீங்க பேசும்போதே தெரியுது உங்க மனசோட ஆழத்துல இருந்து நீங்க பேசுறீங்க, அந்த உணர்வு பூர்வமா நீங்க பேசுறீங்க. அந்த உணர்வு பூர்வமா அந்த பேச்சு வந்து உங்களோட வானொலியோட எவ்வளவு எமோஷனலா நீங்க பாண்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கறது உங்களோட பேச்சிலேயே எனக்கு புரியுது. சொல்லுங்க சார், உங்களுடைய வானொலி பயணம், உங்களுடைய வானொலி மறக்க முடியாத அனுபவம்.
0: எங்க பயணிக்கும் போதும் என் கூட வந்து பயணிக்கிற ஒரு நல்ல நண்பன், நான் வாகனங்கள்ல பயணிக்கும் போதும் என் கூட இருக்கும். இங்கே வந்து அகில இந்திய வானொலி ஊட்டி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க, அது வந்து மந்தரைன்னு சொல்லுவாங்க. அந்த பழங்குடி மக்களோட பேசுகிற நிகழ்ச்சி மந்தரையில் அமர்ந்து

0: குடிமக்களோட பேசுகிற நிகழ்ச்சி, மந்தரையில் அமர்ந்து பேசுகிற விஷயங்களை வந்து ஒளிபரப்பு பண்ணி காலை மற்றும் மாலை நேரங்களில் பாடல்களை ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அதில் குறிப்பாக வந்து இந்த கோத்தர் பழங்குடி மக்களோட பாடல் வந்து ரீங்காரமாக இருக்கும். எப்போவுமே கார் ட்ராவலில் போகும்போது கூட அந்த விளக்கே விளக்கே நெய்யொலியோ வாசாமி, அப்புறமேட்டு தவிட்டு மக்கா நெல்லியோ வாசாமி, பஸ்ஸான பஸ்ஸவனியோ அப்படின்ட்டு இந்த பாடல்கள் வந்து பாடிட்டே இருக்கும். வானொலியில் மட்டும்தான் பழங்குடிகளின் ஒலி கேட்கும், பழங்குடிகளின் இசை அவர்களோட பாடல் கேட்கும். அது வந்து மறக்க முடியாத நினைவுகளை வந்து சுமந்துட்டு ரொம்ப அந்த பயணத்தை வந்து ரொம்ப இனிமையாக்கும். எப்பவுமே மறக்க மாட்டோம். அப்படி இல்லைனாலும் அது வந்து பதிவு பண்ணினாலும் கேட்டு போகிற பழக்கம் இருக்கு.
1: முதல் வானொலி பயணம் இப்போ வானொலி கேட்க ஆரம்பிச்சிங்க, அந்த இன்ஸ்பிரேஷன் அதை பற்றி சொல்லுங்க.
0: எங்கள் வீட்டில் வந்து அப்பா பார்த்தீங்கன்னா அவர் அப்போ வந்து கரண்ட் இல்லை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. டிரான்சிஸ்டர் ரேடியோ வாங்கிட்டு வராங்க. கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடக்கும் எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில், வானொலியில் உடனே நல்ல இதெல்லாம் கிடைக்காது. உடனே வந்து அதை போய் மலை மேலே நின்று கேட்குவாங்க. ஒரு பெரிய மரத்து மேலே ஒரு சின்ன ஆண்டனா கட்டி அதில் கொண்டு வருவாங்க. வீட்டில் வந்து சன்னல் வலை மாதிரி இருக்கும், அதெல்லாம் பின்னி வச்சு அந்த வானொலி கேட்குவாங்க. அந்த சத்தம் கேட்கும் போது, காலையில் கேட்கும் போதும், அந்த சாமி பாட்டெல்லாம் போடும்போது எங்களை எழுப்புறதே வானொலி தான். என் ஏஜில் வந்து வேற எந்த விஷயங்களும் எங்களை வந்து அணுகலை மேடம். அப்போ வந்து எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்னாக்கா வானொலி மட்டும்தான். செய்திகளை கேட்குவோம், பாடல், அப்புறமேட்டு பெரிய தலைவர்களோட ஸ்பீச் இருக்கும். எங்க தாத்தால எனக்கு உட்கார வச்சு கேட்க வச்சிருக்காரு. இந்த டைம்ல பேசுவாங்கன்றது அந்த அண்ணன் சார் முன்னாலே சொல்லிடுவாங்க. அதுக்காக சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குவோம், உட்கார்ந்து அந்த விஷயத்தை கேட்குவோம். அந்த விஷயங்கள் வந்து அதான் நிறைய விஷயங்கள் உள்வாங்கும் போது செயல் வடிவமா கொடுத்தது வானொலி மட்டும்தான். எங்க வீட்டுல இன்னும் அந்த வானொலி இருக்கு மேடம். ரொம்ப என்ன சொல்றது, அது கூடவே வாழ ஆரம்பிச்சிட்டோம். நிறைய விஷயங்கள் வந்து வீட்டுல சில பேரை வந்து மறக்கவே முடியாது, அவங்கள இருந்து பிரிக்கவே முடியாது. அவங்க இங்க இருந்து இல்லாத போயிட்டா கூட அவங்க நினைவுகள் எப்போதுமே நம்ம கூட பயணிக்கும். அது மாதிரி வானொலி வந்து இரண்டரை கலந்தது. என்னை உருவாக்கிய வானொலிக்கும், பறவைகளுக்கும், மரங்களை பேச வைத்த மாமனிதர்களுக்கும், வானொலிக்கும் இன்னொரு டைம் நன்றி சொல்றோம்.
1: உதகை அரசினர் கலைக்கல்லூரி வன உயிரின உயிரியல் துறை இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் பி ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது

வணக்கம். என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மயிலம் என்ற ஊர் தான் என்னோட சொந்த ஊர். நாங்கள் பள்ளிக்கு செல்ற காலத்திலாம் பார்த்தீங்கன்னா அப்போது கிட்டத்தட்ட வந்து வானொலி தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். காலையில் பள்ளிக்கு செல்லும்போது போல எந்த நேரம் பார்க்கணும் வானொலியில் எப்போ பாட்டு முடியும், அந்த பாட்டில் நடுவில் பாட்டுக்கு நடுவில் வந்து இப்போது தற்போது நேரத்துன்னு சொல்லுவாங்க புதுச்சேரி வானொலியில் நினைக்கிறேன். இப்போது அது மாதிரி அந்த டைமை கேட்டுகிட்டே நாங்கள் எங்கள் வேலைகளை பார்ப்போம். கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து மணியை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி வந்து வானொலி பாட்டு முடிஞ்சோடனே அந்த நேரத்தை பார்த்துட்டு ஆஹா மணி 8:30 9:30 பள்ளிக்கு செல்லணும்னு சொல்லிட்டு ஓடுவோம். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளாக வானொலியை கேட்ட அனுபவம் இல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லூரி பருவங்களில் கொஞ்சம் வானொலி அதிகமாக கேட்க வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அதுக்கு பிறகு வந்து உதகைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010 உதகையில் வந்து நம்ம கல்லூரியில் அரசு கலைக்குள்ள வந்து பணியாற்றிட்டுருக்கோம். இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் உதகை வானொலி நிலையத்தோட கலந்துரையாட பல்வேறு வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. ஸோ இது மாதிரி வானொலி நிலையம் என்பது வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து எல்லா கிராமம் மற்றும் அந்த கிராமங்கள்னு சொல்கிறோம் அந்த கிராமங்களுக்கும் போயிருக்கு, நகரங்களுக்கும் போயிருக்கு. இன்னைக்கு வந்து எஃப்எம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சராசரி மனிதன் வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பயணம் செய்யும் போதோ இல்லை எந்த நேரங்களையும் வந்து தொடர்ந்து மக்களை வந்து தன்வயப்படுத்தி பல்வேறு செய்திகளையும் வழங்கிட்டு இருக்காங்க. சொன்ன வானொலிக்கு 90 இந்த நிகழ்ச்சி வந்து இன்னும் பல ஆண்டுகள் இந்த வானொலி நிலையம் வந்து இருக்கணும்னு என்னுடைய அதுக்கான பாராட்டுகளையும் தெரிவித்து வாழ்த்த வயதில்லை. இருந்தாலும் வந்து இன்னும் நான் பல ஆண்டுகள் வந்து வானொலி இன்னும் பல நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்தணும் என்று வாழ்த்து கூறி நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.

தன் வாழ்வின் தவிர்க்க முடியாத ஓர் அங்கமாய், தன்னுடைய முகமும் முகவரியும் அனைத்துமாய், சுமார் 60 ஆண்டுகளாக தன்னுடன் பயணிக்கும் வானொலியை பற்றி நம் வானொலி நேயர், ஓய்வு பெற்ற தனியார் நிறுவன அலுவலர் சத்யநாராயணன் அவர்கள் பேசும்போது.

0: நான் சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன்
1: மேடம். சொல்லுங்க சார், உங்களுக்கும் வானொலிக்கும் உள்ள தொடர்பு?
0: வானொலிக்கும் எனக்கும் தொடர்புன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக இந்த தொடர்பு இருக்கு. நான் மேலேயே சொல்லலாம், சின்ன வயசுல இருந்து 5-6 வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுல வானொலி ஓடிட்டு இருக்கும். என்னுடைய தந்தையாரும் சரி தாயாரும் சரி வானொலி பிரியர்கள். அவங்க எப்பவுமே காலையில பாத்தீங்கன்னா இந்த 5:30 மணிக்கு இந்த வந்தே மாதிரம் போடும் குரல் கேட்கும் போது, இந்த ஒளி கேட்கும் போதே நாங்க தூங்கி எந்திரிச்சிருவோம். ஆட்டப்படி பள்ளி நாட்டில் சொல்றது 5 வயசு 6 வயசுலயே. கோவையில அப்ப பாத்தீங்கன்னா இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி தான் அங்க ஒளிபரப்பு வரும். அப்ப கோவை வானொலியே கிடையாது. சோ எங்க வீட்டுல இந்த திருச்சிராப்பள்ளி வானொலியா ஓடிட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மேடம் இந்த நிறைய இந்த தமிழ் செய்திகள், ஆங்கில செய்திகள், மற்ற இசை விழா நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்க அம்மா ரொம்ப பிரியப்பட்டு கேட்பாங்க. அதுல இந்த பாத்தீங்கன்னா இந்த இசை விழா கச்சேரி அந்த கேட்டு கேட்டு பார்த்தா எங்களுக்கும் அந்த இசை கர்நாடக இசை மேல நாட்டம் ஏற்பட்டு சின்ன வயசுலயே அந்த மாதிரி மனசுல பதிஞ்சிருச்சு. கிரிக்கெட் மேட்ச் வர்ணனைகள் வருது, இப்பெல்லாம் இப்ப டிவியில பாக்குறோம், நேரம் பாக்குறோம். அந்த நாள்ல பாத்தீங்கன்னா டிவி கிடையாது, நம்ம இதுல தான் வானொலி தான் கேட்கணும். கிரிக்கெட் மேட்ச் பணியில் இருக்கிற நாட்கள்ல இந்த வானொலிக்கு பாக்கெட் டிரான்ஸ்பர்ஸ் எடுத்து போயிடுவோம் அந்த கிரிக்கெட் மேட்ச் கேட்கறதுக்காக. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வானொலி வந்து அந்த நாள்ல வந்து வானொலி புஸ்தகம் போட்டிருந்தாங்க, 15 நாளைக்கு ஒரு புஸ்தகம். அந்த புக்கை வந்து எங்க அம்மா கடையில முதல்ல போய் வாங்கிட்டு வாங்கிட்டு சம்டைம்ஸ் அந்த கடையில புஸ்தகம் தீர்ந்து போகும். அது தீர்ந்து போனா எங்க அம்மாட்ட திட்டு வாங்க வேண்டியது வரும், ஏன் வாங்கல மொழி வேணாம்னு சொன்னேன் வாங்க போகலையான்ட்டு. அந்த மாதிரி அந்த வானொலி புத்தகத்தில் பாத்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சிகளும் 15 நாளைக்கு உண்டான நிகழ்ச்சிகள், சென்னை வானொலி, திருச்சி வானொலி, அந்த மாதிரி எல்லா வானொலி நிகழ்ச்சி என்னென்ன நிகழ்ச்சி அது 15 நாளைக்கு நிகழ்ச்சிகள் அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதை வச்சுட்டு அதை பார்த்துட்டு அந்தந்த நேரத்தில் அந்த வானொலி எங்க அம்மா போடுவாங்க, அந்த மாதிரி எங்க அப்பாவும் போடுவாங்க. அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு அந்த வானொலி கேட்டு கேட்டு எனக்கு பழக்கமாயிருச்சு. அதே மாதிரி நான் 87 இங்கிருந்து கோவையில இருந்து சென்னைக்கு போனேன். சென்னையில பாத்தீங்கன்னா சென்னை வானொலி என்னுடைய உயிர் மூச்சா ஆகிப்போச்சு. அதுல சென்னை வானொலி, வியூத்பாரி இரண்டுமே, வியூத்பாரி நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி அந்த மாதிரி எல்லாம் வரும். சென்னை வானொலி பாத்தீங்கன்னா காலையில 5:30 இவங்க அறிவிப்பாளர்கள் அவங்க பேர் சொல்ல வேண்டாம், அவங்க பேர் நாங்களே கண்டுபிடிச்சிருவோம். கோமலா ராமலிங்கம் இன்னைக்கு வந்திருக்காங்க, ஜானகி வெங்கட் வந்திருக்காங்க, அந்த மாதிரி அறிவிப்பாளர் நேம் மூலம் அப்படியே மனசுல பதிஞ்சிருங்களுக்கு. இந்த அவங்க காலையில கொடுக்குற இந்த நிகழ்ச்சிகள் நம்ம இவருடைய தென்கட்சிக்கோ சாமிநாடு இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஆகட்டும், மற்ற நிகழ்ச்சிகள் இன்னும் சிறப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த வானொலி வந்து இந்த எந்த விதத்தில் பயனடைகிறது பாத்தீங்கன்னா, இந்த புயல் வெள்ளம் மழை காலங்கள்லாம் பார்த்தா அவங்க துல்லியமா இந்த அறிவு கொடுப்பாங்க. அதை வச்சுட்டுதான் நம்ம எல்லாம் பயனுள்ளதா இருக்கும் இந்த வானொலியில.
1: நிச்சயமா
0: அவ்வளவு துல்லியமா கொடுக்குறாங்க இந்த வானொலி. கரண்ட் இல்லைன்னு வைங்க, இந்த பாக்கெட் டிரான்ஸ்பர்ஸ் வச்சுட்டு நம்ம வானொலி கேட்கலாம். சார் இல்லைன்னு வைங்க, ஷட் டவுன் ஆயிரும், கரண்ட் இருக்காது, 4 நாளைக்கு கரண்ட், 3 நாள் கரண்ட் இருக்காது, தண்ணி நிக்கும், எங்க பார்த்தா வெள்ள பாதிப்பா இருக்கும். அப்ப இந்த பயனுள்ளதா இருக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்கு கீழ்பட்டிருந்து மேல்பட்ட மக்கள் அனைத்து மக்களுக்குமே இந்த வானொலி வந்து ஒரு பாக்கெட் டிரான்ஸ்பர்ஸ் வச்சுட்டு கேட்பாங்க. அது எவ்வளவு ஒரு பயனுள்ள தகவல்களா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் பார்த்தா இந்த வானொலி அவ்வளவு ஒரு பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப இந்த வானொலி ஈடுபாடு என்ன, சின்ன வயசுல இருந்தே எப்படி பழக்கப்பட்டு இந்த சென்னை வானொலி ஆகட்டும், வியூத் பாரதி ஆகட்டும், இந்த ஊட்டி வானொலி, இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி ஆகட்டும், எல்லா வானொலியுமே கேட்கிறேன், திரை இசைப்பாடல்கள் ஆகட்டும், இந்த வர்ணனை கிரிக்கெட் வர்ணனை ஆகட்டும், இந்த ஒளிச்சித்திரம், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தோட்டமும் தொழில், அந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதே மாதிரி நம்ம மடல் மாணிக்கம் காலையில 7:55 வருது பாருங்க, சென்னை அலுவலகத்தில் வர நிகழ்ச்சி, அந்த மடல் மாணிக்கம் நிகழ்ச்சி ரொம்ப இன்ஃபர்மேஷன் தேவை இருக்கும். கொஞ்சம் தகவல் கொடுக்குறது மத்தியானம் பாத்தீங்கன்னா 3 மணிக்கு வண்ணமணி மாலை நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது, 9:00 வண்ணக்கலைஞம் டாக்டர் சேவன் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நிகழ்ச்சி வண்ணக்கலைஞர் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேல போச்சு சென்னை வானொலி எஃப்எம் ரெயின்போல. அப்ப அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நான் கடிதங்கள் அந்த நிகழ்ச்சி கேட்டு கேட்டு நிறைய கடிதங்கள் எழுதி போட்டேன். அந்த கடிதங்கள் எழுதி போட்டதுல பார்த்தா டாக்டர் சேவன் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி போன் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு சிறப்பு நேராக கூப்பிட்டு நீங்க நிலையத்துக்கு வரணும் அப்படின்னாரு. அப்ப நிலையத்துக்கு போகும்போது எனக்கே உண்மையை ரொம்ப புரிப்பா இருந்து, நானும் அந்த சமயத்துல மனைவி அழைச்சிட்டு போயிருந்தேன் சென்னை வானொலி. அப்ப அங்க போய் நான் ரேடியோ ஸ்டேஷன்ல உட்காரும்போது நம்ம இந்த இடத்துல உட்காரம்பங்கும் போது அவ்வளவு பெருமையா இருந்தது. ஏன்னா அந்த அறிவிப்பாளர்களை அவ்வளவு சிறப்பா செய்யும் போது நம்மளும் அவங்க கூட போய் சேர்ந்து, அதாவது பூவோட சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி நம்மளும் அந்த நிகழ்ச்சியில் போய் உட்காந்தமேட்டு எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி உண்மையிலேயே அது மறக்க முடியாத சபம். நானும் இந்த வானொலி 90 நிமிஷம் கேட்டுதான் இருக்கேன். தமிழகம் முழுக்க இருந்து எல்லா நேரங்களும் பேசுறாங்க, அவங்க பேசும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு, அவ்வளவு உற்சாகமா இருக்கும் வானொலி. ஏன்னா இந்த வானொலி கம்பேர் பண்றதுக்கு வார்த்தையே கிடையாது, அது என்னுடைய உடலோட உயிரோடு அப்படியே கலந்துருக்கு இந்த வானொலி உண்மையிலேயே சொல்லணும்னு நினைச்சா. ஒரு வானொலி நான் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளை நேசிக்கிறங்கும் போது எனக்கு உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமையா இருக்கு, ரொம்ப உற்சாகமா இருக்கு. இன்னும் இந்த வானொலி 90 இல்ல 100 ஆண்டுகள் 180 ஆண்டுகள் கடந்து போகணும். இந்த அனைத்து நிலைய இயக்குநருக்குமே மற்ற அறிவிப்பாளர்கள் எல்லாருக்குமே இந்த விதத்தில் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன்.
2: உருவமில்லா உயிர்த்தோடன் காற்றலை வழியே கானம் பாடி

0: பழைய நினைவை அசை போட்டு தனிமை போக்கி இனிமை தரும் இனிய வானொலி இன்னும் பல நூறு ஆண்டுகளை கடந்து சாதனை படைக்கட்டும். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி எம் ராஜேஸ்வரி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார். படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபி அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. ஸ்வீடனின் தெபே சைக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் திரு லோ தாம் இடையே நடைபெற்ற பேச்சுக்களுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை, மருந்தியல், கல்வி, வங்கி மற்றும் கலாச்சார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்த ஒப்பந்தங்கள் வகை செய்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு தலைவர்களுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுக்களின் போது சர்வதேச விவகாரங்கள் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதுகாப்பு துறையில் வியட்நாம் உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வியட்நாம் துணை பிரதமர் ஜெனரல் பான் வாங் கியாங்குடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வியட்நாமுடன் நீண்டகால நட்பை இந்தியா கொண்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். மேற்குவங்கத்தில் புதிய அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிக் பட்டாச்சாரியா கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நாளை மறுநாள் மாலை 4 மணிக்கு நடைபெறும் என தெரிவித்தார். இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து வரும் சனிக்கிழமை புதிய அரசின் பதவியேற்பு விழா காலை 10 மணிக்கு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், 20 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்போது நடைபெற்று வருவதாகவும் திரு சமீக் பட்டாச்சாரியா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறையில் ஈடுபடுவோரை கைது செய்யுமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அம்மாநிலத்தில் தேர்தலுக்கு பின்னர் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் இதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பதற்றம் அளிக்கக்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்க தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர், கொல்கத்தா காவல் ஆணையர், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்ள சேமிப்பு கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு சேமிப்பு கிடங்குகளுக்கான நெறிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அவர் அதில் கூறியிருக்கிறார். இந்த மாற்றங்கள் சேமிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த உதவுவதோடு கொள்முதல் நடவடிக்கைகளில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். ஜப்பானுடன் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பு தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் ஜப்பான் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கிமி ஒனோடாவுடன் நடத்திய பேச்சுக்களின் போது அவர் இதனை தெரிவித்தார். ஆராய்ச்சிப் பணிகளை கூட்டாக மேற்கொள்வதற்கான புதிய வாய்ப்புகளை கண்டறிவதற்கான அவசியத்தையும் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். எஃகு துறை தொடர்ந்து வளர்ச்சி

கொண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மாதம் 1,40,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 5.8% அதிகமாகும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாடுகளின் ஆணையக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவதென இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கையெழுத்தானதன் அடிப்படையில் இந்த கூட்டம் நடைபெற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று பர்ஹான்பூரில் தொழில்துறையினர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். பொருளாதார வளர்ச்சியில் தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய பிரதேச அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் திரு மோகன் யாதவ் பட்டியலிட்டார். மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் தலைவராக திரு சசிசேகர் வெம்பட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளில் இருந்து 3 ஆண்டுகளுக்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கர்நாடகாவில் நடைபெற்ற 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்துள்ள வெற்றி அரசின் சிறந்த நிர்வாகத்திற்கான அங்கீகாரம் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியுள்ளார். இன்று மைசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது அரசு முழு பதவிக்காலத்தையும் பூர்த்தி செய்யும் என்றார். ரயில் பாதை பராமரிப்பு பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியம் கூறியுள்ளது. ரயில்கள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாவதற்கு ரயில் பாதை பராமரிப்பு பணிகளின் குறைபாடுகளே காரணம் என தெரிய வந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வாரியத்தின் சார்பில் மண்டல அலுவலர்களுக்கு சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டுள்ளது. குஜராத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 83.86% உள்ளது என அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அதிகபட்சமாக நர்மதா மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் 90.85% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 2 நக்சலைட்டுகளை காவல்துறையினர் கைது செய்தனர். லத்தேகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை கண்காணிப்பாளர் திரு குமார் கௌரவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு குமார் கௌரவ் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 100,000-க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் என அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒய்வூதியதாரர்களுக்கும் இது பொருந்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் போதைப்பொருள் கடத்தியது தொடர்பாக 2 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். சஹரான்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை அதிகாரி திரு அசோக் சிசோடியா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் திரு அசோக் சிசோடியா தெரிவித்தார். இந்தியா தென்கொரியா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இரு நாடுகளின் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் தெபேஸ் செக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நான்வோக் ஞான்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷாந்த், முகமது எசீர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான முதல் சுற்று ஆட்டங்களில் அவர்கள் வெற்றி பெற்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பவுல் நிவேஷ் மற்றும் ரன்வீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். ஆசிய கோப்பைக்கான நடன விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய பசிபிக் கோல்ஃப் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குந்தாஸ் கவுல் சந்து உட்பட 3

0: பேர் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்போட்டி இந்தோனேஷியாவில் வரும் 12ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. ஸ்வீடனின் டெபே சைக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. 10 நொடி நேர்களை இப்பொழுது கேட்கலாம் திரைகானம் அளிக்கும் பாடல் ஒன்று.

பட்டா கத்தி பைரவன். இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை விளம்பர நாம் கேட்டது திரை கானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 7:30 நிமிடம். நேர்களை எப்பொழுது கேட்கலாம்? நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்
3: நலம் நலமறிய ஆவல். அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் தொடங்கிடுச்சு. இன்னும் ஒரு 20 நாட்களுக்கு சிரமந்தான். ஆனாலும் இதெல்லாம் இயற்கையா நடைபெறுவதுதான். கால சுழற்சி வருடா வருடம் சித்திரை மாசத்துல இந்த கத்திரி வெயில் இருக்கும். வேகம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனா அப்பப்போ மழையும் பெய்யும். கோடை மழைன்னு சொல்லுவோம். முதல் மழைக்கு பிறகு மண்ணுல ஒரு வாசனை வரும், மண் வாசனைன்னு அழைப்போம். எல்லாமே கிருமிகள் தான், குறிப்பா நுண்ணுயிர்கள், கண்ணுக்கு தெரியாதவை. இதுல நன்மை செய்யும் நுண்ணுயிர்களும் இருக்கு, தீமை செய்யும் நுண்ணுயிர்களும் இருக்கு. எந்த ஓர் உயிர் இறந்தாலும் ஒன்று மண்ணில் போட்டு புதைப்பார்கள் அல்லது தீ வச்சு கொளுத்துவார்கள். தீ வச்சு கொளுத்தனா எல்லாம் சாம்பலாயிடும். மண்ணில் புதைக்கும் போது அந்த உடல், பூத உடல், மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களால் சிதைக்கப்படும். அப்ப அங்க அந்த வேலையை நுண்ணுயிர்கள் செய்கின்றன.
2: காரைக்கால் கோபாலகிருஷ்ணய்யா,
3: கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களின் பணி மகத்தானது. எப்படி தேனீக்கள் இல்லைன்னா மனிதன் இந்த பூ உலகில் வாழ முடியாதோ, அதே போல நுண்ணுயிர்கள் இல்லைன்னாலும் வாழ முடியாது. முதல் மழை பெய்தவுடன் மண்வாசனை வருதே, ஏன்? அதுவும் ஒரு வகை நுண்ணுயிர்களால்தான். ஆக்டினோமைசிட்ஸ் என்ற நுண்ணுயிர்கள் தான் இதற்கு காரணம். சூடான மற்றும் ஈரமான மண்ணில் வாழக்கூடியவை இந்த நுண்ணுயிர்கள். வறட்சி காலங்களில் இந்த வகை நுண்ணுயிர்கள் இனப்பெருக்கத்திற்கான வித்துக்களை, ஸ்போர்ஸ்களை மண்ணில் உருவாக்குகின்றன. மழை காற்று வீசும் சூழல்ல இந்த ஸ்போர்ஸ் மழை துளியுடன் கலந்து வாயு தூள்களாக காத்துல வெடித்து சிதறி மண் வாசனையை உண்டாக்குதான். கண்ணுக்கு புலப்படாத நுண்ணுயிர்கள் எப்படிலாம் செயலாற்றுது பாத்தீங்களா? ஆக்டினோமைசிஸ் நுண்ணுயிர்களால் உண்டாகும் மண் வாசனைக்கு லேசான அல்லது மிதமான மழை காற்றே போதுமானது. அதுதான் வலுவான மண் வாசனையை உண்டாக்குறதா ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கோடை காலத்துல மழை பெய்யும் போது இடியுடன் கூடிய மழை பெய்யும். அப்படி பெய்யும் போது வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் வாயுவானது அதிகப்படியான வெப்பத்தால் வளிமண்டலத்தில் கரைவதால் குளோரினுக்கு ஒத்த வாசனை காத்துல வீசுது.
2: கோபாலகிருஷ்ணய்யா,
3: இது மாதிரி பல சமாச்சாரங்கள் நாம் வாழும் இந்த உலகில் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நடைபெற்று கொண்டிருக்கிறது.
2: கொரோனா தொற்று காலத்துல
3: ஒரு மாத காலம் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டதால, வாகன போக்குவரத்து இல்லாததுனால, தொழிலகங்கள் இயங்காததுனால நமது சுற்றுச்சூழலின் தரம் மேம்பாடு அடைஞ்சிருக்கு. கங்கை நதி நீர் குடிப்பதற்கு உகந்ததா மாறியிருக்கு. ஓசோன் படலத்தில் ஏற்பட்ட ஓட்டை கூட மூடிக்கிட்டு வருதான். இயற்கையை சீண்டக்கூடாது. அங்கங்க குருவி பறவை மயில்களின் சத்தம் அதிகமா கேட்குது. இவற்றை இப்படியே பராமரிக்க நாமெல்லாம் ஒன்று கூடி வேலை பார்க்கணும். ஆலைகள் எல்லாம் அடைபட்டு கிடப்பதா ஆற்று தண்ணீரை அள்ளி குடிக்க முடிகிறது. ஹாரன் சத்தமே இல்லாததால் பறவைகளின் ஒலியை ரசிக்க முடிகிறது. கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை என்பதால் பாட்டன் பாட்டி பாசத்தை பகிர்ந்து கொள்ள முடிகிறதுன்னு நம்ம மது ராமகிருஷ்ண ஐயாவின் புது கவிதைகளோடு கடிதத்தை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள். நேர்களை

சபாஷ் திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். திரைக்கானம் அளிக்கும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களே அடுத்து

0: பெண்ணின் மனதை தொட்டு இந்த திரைப்படத்திற்காக ஒன்றுமேலன் பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம்பரணாம் கேட்டது திரை கானம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:55. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் என்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு மாணவனை பார்த்தேன், என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரித்தேன். அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான். நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், இருந்தாலும் புத்தியில் சரியாக ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா, சரி இவனை நம்ம ரகம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை. அதை பற்றி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒன்று இருக்குதான். மிருத்துன்னா மண், மண்ணால் வந்து செவரு கட்டுறோம்ல, மண் சுவரில் வந்து ஆணி அடிக்கிறதும் சுலபம், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம். அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்குறத சுலபமாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்தில் சுலபமாக மறந்தும் போயிடுவாங்க. இது மிருத்து புத்தின்னு பேர், மண் புத்தி. தாறு புத்தின்னு ஒன்று உண்டான். தாறுன்னா மரம், அதில் பச்சை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனால் அது எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்டேருந்து கேட்டதை கவனமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் இருக்கிறது தாறு புத்தி. பட்டை மரமாக இருந்தால் அதில் ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும். அது மாதிரி கேட்குற விஷயம் மனசில் பதியறதும் கஷ்டம், அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சிருக்கிறதும் கஷ்டம், கொஞ்ச காலத்தில் மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒன்று உண்டு, அதுக்கு பேர் சிலா புத்தின்னு பேர். சிலான்னா கல். ஒரு கருங்கல்லில் 4 தொலையை போட்டு ஒரு தொலையில் வந்து உளிய வச்சு அடித்தா மற்ற தொலை வழியாகவும் பிளந்து கல் ரெண்டாயிடும். அது மாதிரி சந்தியான இடங்களில் குறிப்பாக ஒரு பொருளை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு மற்றதையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேர். வேணு புத்தின்னா என்ன தெரியுமா? வேணுன்னா மூங்கில். மூங்கில் கணுவில் ஒரு பக்கம் உளிய வச்சு அடித்தா ரெண்டு பக்கமும் பிளந்துடும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும், அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒன்று உண்டு. தைலம்ங்கிறது எண்ணெய். தண்ணியில் ஒரு துளி எண்ணெயை விட்டால் அது தண்ணி பூரா பரவுது, பரவி போடுதுல்ல, அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமாக ஒரு கருத்தை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா, கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும், ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோடு பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கறி புத்தின்னு ஒன்று. அது எப்படின்னா, கறியில் நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்பரை சாயந்தர வேலைகளில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார், அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதளித்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. கதளிங்கிறது வாழை மரம். வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோடு கல்வி கற்கிறது கதளித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதில் நல்லது மட்டும் எடுத்துக்கிறவன் அண்ணம். ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியாக உட்காந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படி தானே, புல் கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமாக அசை போட்டுக்கும். ஆசிரியர் சொன்னதை தவிர வேற எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்களில் பாடங்கள் கேட்டு கடைசியில் ஒன்றும் புரியாமல் போகிறவன் ஆடு. ஆடு வந்து ஒரு செடியில் வயிறார மேயாது, ஒரே செடியில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேர். எருமை வந்து எப்படின்னா, குளத்து நீரை கலக்கி தான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம். ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். இலக்கண வகுப்பு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ், இதை பற்றிலாம் பாடம் நடத்துகிறார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னார் ஆசிரியர். சரின்னாங்க மாணவர்கள்லாம். நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது, நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார்.

0: ஒரு பையன் மெதுவாக எழுந்திரிச்சு சொன்னான், இது எங்கே போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டானான்.
1: இதுவரை நாம் கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். இன்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து இதற்கான கடிதத்தை அவர் வழங்கினார். முன்னதாக தவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்தது. இது தொடர்பாக அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டுவர இரு கட்சிகளும் இணைந்து பாடுபடும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டணி உள்ளாட்சித் தேர்தல் மற்றும் மக்களவைத் தேர்தலிலும் தொடரும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக மக்களின் தீர்ப்பிற்கு மதிப்பளிக்கும் வகையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் தவேக தலைவர் திரு விஜய் இணைந்து தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய உறுதியேற்றுள்ளதாகவும் திரு கிரீஷ் சோடங்கர் அதில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவராக திரு ராஜேஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தவேக அலுவலகத்திற்கு சென்ற காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் திரு விஜயை சந்தித்து ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். தவேக அமைச்சரவையில் பங்கேற்க உள்ளதாகவும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேகாவிற்கு தற்போது 5 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்ததையடுத்து கூட்டணிக்கான எண்ணிக்கை 113 அதிகரித்துள்ளது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 6 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் இதர கட்சிகளுடனும் தவேக ஆலோசனை நடத்தி வருகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தங்கள் உழைப்பால் வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளது தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம் என்றும் கூறினார். அவசரகதியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி இதற்கான முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் காங்கிரஸ் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாகவும் திரு சரவணன் கூறினார். இந்நிலையில் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டே தவேகாவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனை குறை கூறி திமுக ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸின் தலைமை பண்பு குறித்து யாரிடமும் சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலன் சார்ந்த பயணத்தை காங்கிரஸ் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். தவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி உரிய ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவினை அறிவிக்கும் என்று அதன் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆதரவு கோரி தவேக தங்களுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறினார். இடதுசாரி கட்சிகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாளை கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் தொடரும் என்று அறிவித்துள்ளது. இதற்கிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அதன் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை இன்று சென்னையில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி தவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படவில்லை என்றார். எந்த சூழலிலும் தவேகாவிற்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்றும் திரு கே பி முனுசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக அரசு தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது. இதுதொடர்பாக தேர்வுகள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் குறித்த விவரம் ஒரு நாளைக்கு முன்னதாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான

விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் நாளை முதல் பதிவு செய்யலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெற்ற

அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 9:30 தொடங்குகிறது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப் சீக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நீ கோரினாய்.
1: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. நீ கோரினால் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்குங்க. கண்ணதாசனுடைய வரிகளில் கே வி மகாதேவனுடைய இசையில் டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில் வரப்போகுது. இந்த பாடலை நிறைய பேர் விரும்பி கேட்டிருக்காங்க. சிதம்பரம் சின்ன மார்க்கெட் வெள்ளைச்சாமி செல்வி, சென்னை முகப்பேர் பிரமிழா தமிழ்ச்செல்வன், வைத்தீஸ்வரன் கோயில் தாமரை செல்வி, ஸ்வேதா இன்பாஸ்டி, செல்லப்பா அன்பாசிரியர், ரா தில்லை சீனிவாசன், தில்லை நாயகி, குணரம்பாக்கம் முருகன், கண்ணையன், பள்ளம்பாக்கம் பக்ரிசாமி ருக்கு, நந்தம்பாக்கம் வரதராஜன், ரத்யாதேவி, வட்டம்பாக்கம் ஹரிபாலன், ரக்ஷனா, புதுப்பாக்கம் சிங்கராஜ், மல்லிகா, பணப்பாக்கம் அரசன், ஆண்டாள், இவங்க எல்லாருக்காகவும் இந்த பாடல் இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நீ கூறினால் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஆலங்குடி சோமுடைய வரிகளில் டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில் சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை பூலாம்பட்டி தங்கவேல் சாத்தூர் மனோகரன் பாண்டுரங்கன் தங்கச்சி மடம் பாபு செட்டிப்புலம் மணிகண்டன் நெல்லை கலங்கள் கணேசன் உடன்குடி செல்வன் படியூர் பூவர் ராகவன் கரூர் ராயனர் கரூர் உழவர் சந்தை முகமது இப்ராஹிம் பாய் மணலி சாகுல் ஹமீத் எஸ் கதிஜா பேகம் காஜா முகமது நஜிமா நசரின் பெரவலூர் கே ராஜேந்திரன் மற்றும் குடும்பத்தினர்கள் இவங்க எல்லாருக்காகவும் இந்த பாடல் வந்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நீ கோரினால் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இளையராஜாவின் இசையில் வாலிவர்களில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் தென்றிலே அனைத்தோட திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை திருமழிசை ராணி மணிவண்ணன், லட்சுமி ஆனந்தி, ஜெயந்தி, நீலாங்கரை, ராகுல் ராலினி, ஷாலினி, கண்ணகி நகர் பெரியசாமி, சஜித்குமார், புண்ணியமணி, வினய் கணேசன், கஸ்தூரி சுகன்யா, விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ, பட்டாளம் அப்துல் ஜலி, காரைக்கால் நச்சுப்பிள்ளை, கூடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மேலப்பேடு தயாளன், மந்தவெளி விநாயகம், பரமக்குடி அலங்கராஜ், ஸ்ரீராம், இளையான்குடி, குமாரப்பா, இவங்க எல்லாருக்காகவும் இந்த பாடல். இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன.

0: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி
1: specialschoolnirvagam@gmail.com.
2: எட்டு மணி 20 நிமிடம் கேட்டுட்டு 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். மரங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். நீ கூறினால் நிகழ்ச்சி நடத்த பாடல் சந்திரபோஸ், இசையில் மலேசிய வாசுதேவனுடைய குரலில் எஸ்பி சைலஜாவின் குரலிலும் பாடல் காத்துட்ருக்கு விடுதலை திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் மணிச்சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவன், ரேவதி, அனிஷா, தர்ஷன், வேலூர் ராமநாயக்கன் பாளையம், அகமது பாஷா, கமருநிஷா, தில்லு, ஷானு, ராணிப்படி மாவட்டம் மேல்விஷாரம், அப்துல்லா பாய், ஃபாத்திமா, பி மசூத், அஹ்மத், தாஷினிஷா, திருவண்ணாமலை, சங்கமம் நகர், குப்புராஜ், சத்யபாமா, போலூர், ரிக்ஷா, ஏழுமலை, இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. உங்கள் எல்லாருக்காகவும் இந்த பாடல் இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

நீ கோரினால் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:27, இது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பி ஜெயச்சந்திரனும் சுனந்தாவும் பாடிய பாடல் மனசுக்குள் மாதாபு திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம் அப்சரா நீலமேகம் சிலுவைச்சேரி சிவாஜி சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ் தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முதீன் சலாலுதீன் சிராஜுதீன் சும்சுதீன் தாஜ் நிஷா மதுரவாயில் வேல்நகர் கதிர்வல் சென்னை பாடி ரவி கலவை மேல் நெல்லி விஜயன் சிறுங்காட்டூர் அம்மா சின்னம்மாள் மதுரவாயில் ரோஸ் இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நீ கோரினால் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் வாலிபர்களில் கே ஜெயசுதாசும் உமா ரமணனும் பாடிய பாடல் அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை வென் கரும்பூர், நேரு, சிந்தாமணி, சஞ்சய் சரவணன், சுமதி, லால்குடி, ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாடம், சிரவணராஜ், கொள்ளிடம், காமராஜ், இந்திராணி, மணலி, பெரிய சேகர், ஜெயக்குமார், புவனா, சுலை, மனோகரன், ரிஜா, விக்னேஷ், வினீத், விவேக், எவ்எம் அவென்யூ, கோபி, கிருஷ்ணா, திவாகரன், புரசை, ஏமித்திரு, சென்னை இல்லம், அக்ஷயா, விக்னேஷ், விவேக், வினீத், திருவள்ளூர், கடம்பத்தூர், விஜயகுமாரி, சுரேந்திரன், கேரளம், வடகாரா, குறிக்கலாட், நளினி, பாஸ்கரன், குன்னுமகரை, சீதா, கோபாலன், இவங்க எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நீங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில். என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். நீ கூறினால் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் செந்தமிழ் பாட்டு. திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. வாலியின் வரிகளில் இளையராஜம்.

விஸ்வநாதனுடைய இசையில் எஸ் வி பாலசுப்ரமணியமும் சுனந்தாவும் பாடிய அந்த பாடல். இந்த பாடலை திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி யுவராஜ், காமராஜர் திரு தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சுரூபராணி ராஜசேகர், திருமழிசை பிரியம்பத்து மஞ்சுளா ஆனந்தன், டிநகர் விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ மேற்கு மாம்பலம், அசோக் கார்த்திக், ஜெயலட்சுமி பாத்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி ஆதித்யா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு சரஸ்வதி, பாலமுருகன், இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இந்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் நின்று முழுமையான கொண்டாட்டம். நீ கூறினால் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் வாலி வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் மீரா திரைப்படத்திலிருந்து. உடன் கூட நியூருதீன், இஸ்மத் இப்ராஹிம், இர்ஃபான், ஜோஷ், ஐனுஷா, வேப்பம்பட்டு ரயிலடி, மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழ், திருமழிசை, குண்டுமணி, சுசிலா, நடராஜன், திருமழிசை, ஜெகநாதபுரம், அமுதா, செல்வம், மாதவரம், வவுசி, திரு பத்மாசினி, ஜெயபால், இவங்க எல்லாருக்காகவும் இந்த பாடல் இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எல்லாமே வயதுக்கு தாண்டா படத்திலிருந்து. வாலியினுடைய வரிகளில் வி குமாரனுடைய இசையில் ஏல் ராகவனுடைய குரலை கேட்க போறோம். அம்புத்தூர் எஸ்வி நகர் எம்டி ரவிச்சந்திரன், திருநின்றவூர் நியூ காந்தி நகர் கோடீஸ்வரன் இந்துமதி ஸ்ரீநிதி தாருண்யா மயிலாப்பூர் சத்யநாராயணன், வெற்றிச்செல்வி சாதனா திருவள்ளிக்கணி நாராயணன், மோகனலட்சுமி தமிழரசி அவந்திகா அக்ஷயா, இவங்க எல்லாருக்காகவும் இந்த பாடல்.

பயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா, எல்லாமே பயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. நல்லா இருப்பவன் நாணயம் கெடுவதும், நாணயம் கெட்டவன் நாடகம் நடிப்பதும் எல்லாம்.

கேட்டால் நின்று பல்லவி பாடுறதும், முயலுக்கு மூணே கால்கள் என்றால் ஆமாம் போடுறதும், உதட்டுக்கு மேலே சிரிப்பை வச்சு உள்ளதை மறைக்கிறதும், உன்னுக்கு பத்தா பொய்யை சொல்லி உடம்ப வளர்க்கிறதும், குழையுறதும் இடையிறதும் வளைகிறதும் நெளிகிறதும் எல்லாமே வயத்துக்கு தாண்டா, எல்லாமே வயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. பசிச்சா தாண்டா வயறு, பசி இல்லாத்தி போனா ஏதோ தவறு, பசிச்சா தாண்டா வயறு, பசி இல்லாட்டி போனா ஏதோ தவறு, அரிசியை தாண்டா நம்பி எந்த அரசியல் கட்சியும் இருக்குது தம்பி, காலப்படைச்சான் ஊருக்கு உழைக்க, கையப்படைச்சான் வாரி கொடுக்க, நெஞ்ச படைச்சான் நல்லதை எண்ணு, நாக்கை படைச்சான் உள்ளதை சொல்லு, இத்தனைக்கு மத்தியிலே புத்தியுள்ள ஆண்டவனும் பயத்தை படைச்சுதான் வஞ்சகம் பண்ணா, இத்தனைக்கு மத்தியிலே புத்தியுள்ள ஆண்டவனும் பயத்தை படைச்சுதான் வஞ்சகம் பண்ணா, எல்லாமே பயத்துக்கு தாண்டா, எல்லாமே பயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா.

0: நாணயம் கெட்டவன் நாடகம் நடிப்பதும் எல்லாமே பயத்துக்கு தாண்டோ.
1: நவக்கிரகம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நேரம் 8:54. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் காவிய தலைவி திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், பி சுசிலாவின் குரலில். இந்த பாடலை விரும்பி கேட்டவர்கள் குறுக்காத்தூர் ஞானமுருகன், வரலட்சுமி, லோகேஸ்வரன், வினேஷ் கண்ணியப்பன், இந்திராணி, புனிதா செய்யார், அண்ணாமலை வாசுகி, தணிக்கவேல், காயத்ரி, சஞ்சனா ரட்சன், ஷாஃபி ராஃபி, காதர் ஷமித், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசுன் காதர் பாஷா, ரேஷ்மா நஸ்ரீன், ஷமீம் ஃபிரதோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஹயாத் ரிஸ்வான், ஹம்யா பானு, ஸ்டேட் பேங்க் காலனியிலிருந்து பரமக்குடி அலங்கராஜ், அந்தோனி மெர்சே, சேர்லேன், இவங்க எல்லாருக்காகவும் அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோ கிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரனுக்கு இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தொடர்வது பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

பூங்குழலி தற்செயலாக ஒட்டு கேட்ட விஷயங்கள் அவளுக்கு பெருந்திகிலை உண்டு பண்ணிவிட்டன. பொன்னியின் செல்வரை எத்தனை வித அபாயங்கள் சூழ்ந்திருக்கின்றன என்பதை எண்ணியபோது அவளுடைய கைகால்கள் நடுங்கின, கண்கள் இருண்டன, தொண்டை வறண்டது, உள்ளம் குழம்பியது. தான் விட்டுவிட்டு வந்த படகை உடனே போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் வலியதாக முன்னின்றது. படகை விட்டு வந்த திசையை நோக்கி விரைந்து சென்றாள். இளவரசர் கொடிய விஷ ஜுரத்தினால் பீடிக்கப்பட்டிருந்தார். அவரை சிறைபிடித்து போவதற்கு பழுவேட்டரையர் காத்திருந்தார். அவரை கொன்றுவிடுவதற்கு கொலையாளிகள் காத்திருந்தனர். அவர்களுக்கு துணையாக இந்த பெண்ணுரு கொண்ட மோகினி பிசாசு இருந்தது. பார்த்திவேந்திரனும் அவளுடைய மாய வலையில் விழுந்து விட்டான். இளவரசரை தான் அழைத்துச் சென்று பத்திரமாக வைத்திருக்கலாம் என்று எண்ணிய மறைந்த மண்டபம் கூட இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இவ்வளவு அபாயங்களிலிருந்தும் இளவரசரை பாதுகாக்கும் பொறுப்பு தன் தலையில் சுமந்திருப்பதாக பூங்குழலி உணர்ந்தாள். ஆகையினாலேயே அவளுடைய மூளை குழம்பிற்று. இதுகாரும் அவளுடைய வாழ்நாளில் என்றுமில்லாத ஓர் அனுபவம் நேர்ந்தது. அதாவது காட்டில் வழி தவறிவிட்டோமோ என்ற பீதி உண்டாயிற்று. சுற்றி சுற்றி புறப்பட்ட இடத்துக்கே வந்து கொண்டிருக்கிறோமோ என்ற எண்ணம் தோன்றியது. அப்படி சுற்றி வரும்போது இளவரசரின் எதிரிகள் யாரேனும் எதிர்பட்டு விட்டால் என்ன செய்வது? அவர்களுக்கு என்ன சமாதானம் சொல்வது? எப்படி அவர்களிடமிருந்து தப்பித்துச் செல்வது? இல்லை இல்லை, சரியான வழியிலேதான் வந்திருக்கிறோம். இதோ கால்வாய் தெரிகிறது. படகை விட்டு வந்த இடம் அதோ அந்த மூலையில் இருக்கிறது. பூங்குழலி அவ்விடத்தை நோக்கி பாய்ந்து ஓடினாள். அவளுடைய நெஞ்சு அடித்துக் கொள்ளாமல் நின்றுவிட்டது. ஏனெனில் அவள் விட்டிருந்த இடத்தில் படகை காணவில்லை. ஐயோ, படகு எங்கே போயிருக்கும்? ஒருவேளை தான் இல்லாத சமயத்தில் பழுவேட்டரையிற நாட்கள் இங்கேயே வந்திருப்பார்களோ? வந்து இளவரசரையும் வந்தியத்தேவனையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போயிருப்பார்களோ? அப்படி நடந்தால் கூட பாதகமில்லை. அதைவிட பயங்கரமான சம்பவம் நிகழ்ந்திருக்குமோ? வந்தியத்தேவன் இளவரசரை தூக்கிக் கொண்டு மறைந்த மண்டபத்தை தேடிப்போயிருப்பானோ? அப்படியானால் அங்கே கொலைஞர்கள் காத்திருப்பார்களே. அடடா, என்ன தவறு செய்து விட்டோம்! அந்த மறைந்த மண்டபத்துக்கு உடனே போய் பார்க்க வேண்டும் என்ற பரபரப்பு பூங்குழலியின் மனத்தில் குடிகொண்டது. காட்டு வழியில் ஓட்டம் பிடித்து ஓடினாள். மறுபடியும் அந்த பழைய சந்தேகம், வழி தவறிவிட்டோமோ என்ற சந்தேகம், சுற்றி சுற்றி வருகிறோமோ என்ற மயக்கம். அது என்ன? ஐயோ, அது என்ன? ஏதோ காலடி சத்தம் போல் இருக்கிறதே. யாரோ நம்மை தொடர்ந்து வருவது போல் இருக்கிறதே. யாராயிருக்கும்? எதற்காக இருக்கும்? ஒருவேளை அந்த பயங்கர மந்திரவாதிதானா? அப்படியானால் ஏன் பயப்பட வேண்டும்? இடுப்பில் சொருகியுள்ள கத்தியை எடுத்துக்கொண்டால் போயிற்று. யாராயிருந்தால்தான் என்ன? எதற்காக ஓட வேண்டும்? இல்லை இல்லை, ஓட வேண்டியதுதான். இந்த சமயம் யாருடனும் சண்டை பிடிக்கும் சமயமன்று. கையில் வலிவு இல்லை, கத்தியும் குறிதவறி போகும். உயிரை எப்பாடுபட்டாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நமக்கு இத்தருணம் ஏதேனும் நேர்ந்தால் இளவரசருடைய கதி யாதாகும்? முன்னமே அந்த வந்தியத்தேவன் எச்சரித்தானே. உயிரை பத்திரமாய் காப்பாற்றிக் கொண்டு வருவதாகச் சொன்னோமே, அதை நிறைவேற்ற வேண்டியதுதான். பூங்குழலி மேலும் மேலும் நெருக்கமான காட்டில் புகுந்து ஓடினாள். ஆனால் துரத்தி வந்தவன் மேலும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். பூங்குழலி போன வழியில் மரங்களிலிருந்த பட்சிகள் அலறி புடைத்துக் கொண்டு ஓடின. வளைகளிலிருந்து நரிகள் கிளம்பி ஓடின. தூங்கிய காட்டுப்பன்றிகள் விழித்தெழுந்து விழுந்தடித்து ஓடின. மான் ஒன்று விற்றென்று பாய்ந்து வந்து அவள் மேலேயே இடித்து புடைத்துக் கொண்டு ஓடியது. இவ்வளவுக்கும் மத்தியில் பின்னால் தொடர்ந்து வந்தவன் விட்டபாடாக இல்லை. அவனுடைய காலடி சத்தமும் அவன் ஓடியதால் பெருமூச்சு விடும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தன. பூங்குழலி ஓடி ஓடி சலித்து போனாள். அந்த சலிப்பு அளவில்லாத கோபமாக மாறியது. வருகிறவன் யாராயிருந்தாலும் அவனை ஒரு கை பார்த்து விடுவது என்று முடிவு செய்தாள். பூங்குழலி கோபத்து

0: உடன் ஓடுவதை நிறுத்தி திரும்பி நின்ற அதே சமயத்தில் இருள் சூழ்ந்த அக்காட்டகத்தே ஓர் இனிய கீதம் எழுந்தது. பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே. அந்த குரல் சேந்தன் அமுதனுடைய குரல் என்பதை பூங்குழலி உடனே அறிந்து கொண்டாள். கலகலவென்று சிரித்தாள். காலடி சத்தம் வந்த திசை வேறு என்பதை கூட அச்சமயம் அவள் மறந்து போனாள். அத்தான் நீதானா?
1: ஆமாம் பூங்குழலி, நானேதான்.
0: எங்கே இருக்கிறாய்? இப்படி வா, இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே சேந்தன் அமுதன் அவள் முன்னால் வந்தான். நன்றாய் என்னை பயமுறுத்தி விட்டாய். எதற்காக இப்படி என்னை தொடர்ந்து வந்தாய்?
1: பூங்குழலி,
0: உன்னை பார்ப்பதற்காக

0: குரல் என்பதை பூங்குழலி உடனே அறிந்து கொண்டாள். கலகலவென்று சிரித்தாள். காலடி சத்தம் வந்த திசை வேறு என்பதை கூட அச்சமயம் அவள் மறந்து போனாள். அத்தான், நீதானா?
1: ஆமாம் பூங்குழலி, நானேதான்.
0: எங்கே இருக்கிறாய்? இப்படி வா, இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே சேந்தன் அமுதன் அவள் முன்னால் வந்தான். நன்றாய் என்னை பயமுறுத்தி விட்டாய். எதற்காக இப்படி என்னை தொடர்ந்து வந்தாய்?
1: பூங்குழலி, உன்னை பார்ப்பதற்காகவும் உன் இனிய கானத்தை கேட்பதற்காகவும் தஞ்சையிலிருந்து பல நாள் பிரயாணம் செய்து வந்தேன். இங்கே வந்த பிறகும் உன்னை காணாமல் இத்தனை நாள் காத்துக் கொண்டிருந்தேன். தற்செயலாக உன்னை பார்த்துவிட்டு தொடர்ந்து ஓடி வந்தேன். ஏன் அப்படி ஓடினாய்?
0: எங்கே, ஒரு கீதம் பாடு கேட்கலாம். பாடுவதற்கு நல்ல இடம், அதைவிட நல்ல சந்தர்ப்பம். நீ பாடாவிட்டால் நானே இன்னொரு பாட்டு பாடுகிறேன். இந்த காட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் மிருகங்களையெல்லாம் விழித்தெழுந்து ஓடச் செய்கிறேன் பார்.
2: பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா.
0: போதுமத்தான், கொஞ்சம் பாட்டை நிறுத்து.
1: அப்படியானால் நீ பாடுகிறாயா?
0: இவ்விதம் இறைந்து கேட்டுவிட்டு சேந்தன் அமுதன் உடனே மெல்லிய குரலில்,
1: பூங்குழலி, உன்னை தொடர்ந்து இன்னொருவன் வந்து கொண்டிருந்தான். உனக்கு எச்சரிக்கை செய்வதற்காகவே சத்தம் போட்டு பாடினேன். அவனுக்கும் உன் அண்ணன் மனைவிக்கும் இன்று சாயங்காலம் ஏதோ ரகசிய சம்பாஷணை நடந்தது. அவன் யார் என்று உனக்கு தெரியுமா
0: என்றான். பிறகு மீண்டும் உரத்த குரலில்,
3: என்ன சொல்லுகிறாய்? நீ பாடுகிறாயா? நான் பாடட்டுமா? சிவபெருமான் சுடுகாட்டில் ஆடினார், நீ வெறுங்காட்டில் பாடக்கூடாதா
0: என்று இறைந்தான். இதோ பாடுகிறேன், கோபித்துக் கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு பூங்குழலி அடுத்து வருமாறு பாடினாள்.
2: பறக்கும் எம் கிள்ளைகள், பாடும் எம் பூவைகள், அரக்கண் எனத்தகும் அடிகள் ஆரூரை, மறக்க இல்லாமையும் வளைகள் நெல்லாமையும் உறக்கமில்லாமையும் உணர்த்த வல்லீர்களே.
0: இவ்விதம் பாடிவிட்டு மெல்லிய குரலில், அமுதா, நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள்.
1: பூங்குழலி, கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து படகு வருவதை பார்த்தேன். நீயாக இருக்கலாம் என்று உத்தேசமாக எண்ணி இங்கே உன்னை தேடி வந்தேன். அதே சமயத்தில் பழுவூர் ஆட்கள் சிலரும் இந்த பக்கம் வந்தார்கள். படகில் உன்னை காணவில்லை. ஆனால் என் நண்பன் வல்லவரையனையும் இளவரசரையும் பார்த்தேன். வல்லவரையனிடம் பழுவூர் ஆட்கள் வருவது பற்றி கூறினேன். பிறகு இளவரசரை நாங்கள் இருவருமாக தூக்கிக் கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம்.
0: ஐயோ, என்ன தவறு செய்து விட்டீர்கள்? படகு என்னாயிற்று?
1: படகை யாராவது பார்த்தால் சந்தேகம் ஏற்படும் என்று ஓடை நீரில் கவிழ்த்து விட்டோம்.
0: ஏன் பூங்குழலி, பாட்டை ஏன் நிறுத்திவிட்டாய்? மிச்சத்தையும் பாடு என்று பிற்பகுதியை உரத்த குரலில் கூறினான் சேந்தன் அமுதன்.
3: மறந்துவிட்டது அமுதா, இந்த கோடிக்கரை குழகரை பற்றி ஒரு பாடல் உண்டே, உனக்கு அது நினைவிருக்கிறதா?
1: நினைவிருந்தால் பாடு.
0: ஓ, நினைவிருக்கிறது என்று சேந்தன் அமுதன் இறைந்து சொல்லிவிட்டு பாடினான்.
2: கடிதாய் காற்று வந்தற்ற கரை மேல் குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ, கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகீர், அடிகள் உமக்கார் துணையாக இருந்தீரே.
1: பாட்டு முடிந்தவுடனே பூங்குழலி, அத்தான், என்னை தொடர்ந்து வந்தவன் போய்விட்டானா? பக்கத்தில் மறைந்து நின்று கொண்டிருக்கிறானா என்று மெல்லிய குரலில் கேட்டாள்.
0: நாம் இங்கே நின்ற பிறகு காலடி சத்தம் கேட்கவில்லை. அவன் இங்கேதான்,
1: பக்கத்தில் எங்கேயோ மறைந்து நிற்க வேண்டும். அவன் யார் என்று உனக்கு தெரியுமா?
0: பூங்குழலி இறைந்து,
3: ஆ, தெரியாமல் என்ன, நன்றாய் தெரியும். கோடிக்கரை ஆந்தைகளை பற்றி சுந்தரர் பாடியிருப்பதுதானே, இதோ கேள்.
2: காடேன் மிகவால் இது காரிகை அஞ்ச கூடிப்புந்தில் ஆந்தைகள் கூகை குழற, வேடித் தொண்டர் சாலவும் தீயர் சழக்கர் கோடி குழகா விடங்கோயில் கொண்டாயே.
1: பார்த்தாயா அமுதா, சுந்தரமூர்த்தியின் காலத்தில்
3: ஆந்தைகளும் கூகைகளும் இன்று போலவே இக்காட்டில் கத்தியிருக்கின்றன. ஆனால் இப்போது இக்காட்டில் மனிதர்கள் கூட ஆந்தைகள் போல சத்தமிடுகிறார்கள். சற்று முன் அத்தகைய குரல் ஒன்று கேட்டேன். அந்த தீய சழக்கர் யாராக இருக்கும் என்று உனக்கு ஏதாவது தெரியுமா?
0: இப்படி உரத்த குரலிலேயே பூங்குழலி கேட்டாள். கேட்டுவிட்டு,
3: எனக்கு அம்மாதிரி கத்த வருகிறதா என்று பார்க்கிறேன். ஆந்தை குரல் மாதிரி இருக்கிறதா, நீயே கேட்டு சொல்லு என்றாள்.
0: பின்னர் ஆந்தை மாதிரியே மூன்று தடவை குரல் கொடுத்தாள்.
3: அப்படியே ஆந்தை குரல் மாதிரியே இருக்கிறது. தேனினும் இனிய குரல், தெய்வீக கீதங்களை பாடுவாயே, இதை எங்கே கற்றுக்கொண்டாய்
0: என்று அமுதன் கேட்டான்.
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: அருள்மொழிவர்மன கடல்

0: கொண்டது என்பதுல நந்தினிக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா ரவிதாசனும் ரெண்டு பகைவர்களும் ஒரே நாள்ல பலியாகிட்டதாக உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப நந்தினியின் கவலையெல்லாம் ராக்கமாளி நாத்திய பத்தி தான். பூங்குழலி அவனுக்கு தெரியுமான்னு கேட்கிறான். நல்லா தெரியும், அவளு சுழற்காற்றுல போயிருப்பா என்கிறா மந்திரவாதி. சற்று முன்னால ராக்கம்மா ஒரு படகுல ரெண்டு மூணு பேர் இருந்ததை பார்த்ததாக இளையராணி சொன்னதும் ரொம்ப அலட்சியமா, அப்ப நீங்க எல்லாரும் புறப்படுங்க, மேல ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன்னு ரவிதாசன் சொன்னதையும் கேட்டோம். பொதுவா எந்த நிலையிலையும் மனம் தளராத பூங்குழலிய இந்த உரையாடல் எந்த அளவுக்கு பாதிச்சிட்டுதுங்கிறத பார்த்து பதற்றத்தோடு ஓடி வர்றா. வழி தவறிட்டோமோன்னு குழப்பம் வேறு. அடுத்தடுத்து பரபரப்பான சம்பவங்கள். நேர்களே, நம்பிக்கை இழந்த நிலையில ஒரு வகை வெறித்த நிலைக்கு ஆளாயிடுறது மனித இயல்பு. பூங்குழலி இந்த நிலைக்கு வந்திருந்த போது இன்னொரு திருப்பத்தை கொண்டு வந்துட்டார் கல்கி. அத்தானும் மாமன் மகளும் உரத்த குரல்லையும் மெல்லிய குரல்லையும் பேசி நம்மையும் அழுத்தத்திலிருந்து விடுவிக்கிறாங்க. நாகத்தீவுக்கு பக்கத்துல மயில போல ஒலி எழுப்பினானே வந்தியத்தேவன், நினைவு இருக்குதா? நல்லது. இந்த பகுதியில் இடம்பெற்ற சில குறிப்புகள். தம்பிரான் தோழர்னு குறிப்பிடப்படுற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொன்னார் மேனியனேங்கிற திருப்பாட்டில் திரு மழபாடியுரை இறைவனை போற்றி பாடுறார். அன்னை வடிவானவனே, உன்னை அன்றி வேற யாரை நினைப்பேன்? பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, இறைவனே அடி எடுத்து கொடுக்க சுந்தரர் பாடின முதல் திருப்பதிகம். தலம் திருவண்ணை நல்லூர். எப்போவோ உனக்கு அடிமை ஆயிட்டேன், இப்போ அடியவன் அல்லேன்னு எதிர் வழக்கு ஆடுறது பொருந்துமா ஐயா? பறக்கும் எம் கிள்ளைகள். திருவாரூர் பெருமானிடம் காதல் கொண்ட ஒருத்தி கிள்ளைகளையும் அதாவது கிளிகளையும் பூவைகளையும் அதாவது நாகனவாய் பறவைகளையும் அழைச்சு இந்நிலையை அவருக்கு உணர்த்துங்கன்னு சொல்ற மாதிரி சுந்தரரின் இந்த திருப்பதிகம் அமைஞ்சிருக்குது. உத்தேசம் கருத்து அளவில் இட்ட திட்டம், சுருக்கமா தீர்மானம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கிறார், கோடி குழகரே, கடற்காற்று கடுமையா வீசுது, இந்த கடற்கரையில உமக்கு யாரையா துணை? இப்படி தனியா இருக்கீங்களே, சௌகரியமா வேற இடத்துல இருக்கக்கூடாதா? எற்றுதல்னா மோதுதல். கோடிக்கரையில இருக்கிற அழகனே, இந்த காடு ரொம்ப பெருசு, இந்த சூழல் உன் தேவிக்கு அச்சம் தருது, இங்க இருக்கலாமா? இப்படி கவலைப்படுறார் சுந்தரர். காடேல் மிக வாலிது இந்த தொடருக்கு, நீ வழக்கமா இருக்கிற காடு இதை விட சிறந்ததுன்னு பொருள் கொள்ளலாம். சழக்குங்கிற சொல் குற்றம்ங்கிற பொருளிலும் வரும். சழக்கர் குற்றவாளிகள். ஒளிஞ்சு ஒட்டு கேட்பவனுக்கு இது அழைப்பு.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்கள் ஆவலோடு இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 kHz அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா

பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, அழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. நான் உங்கள் அன்பு செல்வா. திரைகாணம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஜோஷ்வா ஸ்ரீதரனுடைய இசையில், நான் முத்துக்குமாருடைய வரிகளில் ஹரிச்சரனுடைய குரலில் பாடல் கேட்க போகிறோம். கல்லூரி திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

திரைகாணம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சுந்தர்சி பாபு அவர்களின் இசையில், பிரியனுடைய வரிகளில், ஸ்வேதாவின் குரலில். அஞ்சாதை திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

திரைகாணம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆர்ஜி ஆலன் உடைய இசையில், பத்மதீபனுடைய வரிகளில், பிரசன்னா ராவுடைய குரலில். அன்பு தோழி திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்க இணைந்திருங்கள். 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: நேரம் 9:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் நின்றும் உண்மையான கொண்டாட்டம் திரைகாணம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இவன் சங்கர் ராஜாவின் இசையில் தாமரை வரிகளில் சங்கர் மகாதேவனும் ஹரிச்சரனும் ஸ்வேதாவும் பாடிய பாடல் கண்ணாமூச்சி ஏனடா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

திரைகாணம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் விஜய் சாகருடைய வரிகளில், தீனாவின் இசையில். ஓஎஸ் அருண், ஹரிஷ் ராகவேந்திரா, மால்குடி சுபா, தீனா மற்றும் தேவ் பிரகாஷ் ஆகியோர் பாடிய அந்த பாடல் கருப்பசாமி குத்தகைதாரர் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கேன். இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: 9:41 கேட்டுட்டு 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கற்றது தமிழ் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் நாம் முத்துக்குமார் வரிகளில் இளையராஜாவின் குரலில் இணைந்து கேட்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: என் வாழ்க்கையில் வந்தது 3 லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர்.
2: பிரபா,
1: நீ என்ன தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
2: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குளி, அந்த சாக்ஸ் துவைச்சு போடு, நகம் கிடைக்காதா?

0: அனந்தி, ஊர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், எங்க இறங்கணும்?
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672229.
2: மின்னஞ்சல் முகவரி
1: specialschoolnirvagam@gmail.com.
3: திரைகானம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்னிடம் முழுமையான கொண்டாட்டம். ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், நான் முத்துக்குமாருடைய வரிகளில், சங்கர் மகாதேவனுடைய குரலில், கிரீடம் படத்திலிருந்து உங்களுக்காக பாடல்.

திரைகாலம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கூடல் நகர் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. நான் முத்துக்குமாருடைய வரிகளில் சபேஷ் முரளியினுடைய இசையில் ஹரிச்சரணும் ஸ்வேதாவும் பாடிய பாடல். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா. இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு. தித்தோம் தான் கிட்ட திகதோம் தான் கிட்ட தித்தோம் தகதி.

0: பாட்டுக்கு
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவு நேரம் இசைக்கான நேரம். இந்த இரவு நேரத்தில் தாவரங்கள் வேண்டுமானால் ஆக்சிஜனை சுவாசிக்கட்டும், நாம் இசையை சுவாசிப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் FM மனங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. திரைவானில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் எங்கம்மா சபதம் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. கண்ணதாசன் வரிகளில் விஜயபாஸ்கருடைய இசையில் SP பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் உங்களுக்காக.

திரைவானில் நிகழ்ச்சி கேட்டுட்டீங்க. நேஷன் அடுத்த பாடல் காயத்ரி, திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், பி சுசிலாவின் குரலில். இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம். வலிகளில் கே ஜெயசுதாசும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் இது. எப்படி இருக்கு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்று உண்மையான கொண்டாட்டம்.

இப்படியும் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்க கண்ணதாசன் வரிகளில் பானுமதியினுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியமும் பி வசந்தாவும் பாடிய அந்த பாடல் இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: நேரம் 10:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம் திரை வானில் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில், TM சௌந்தரராஜனும் பி. சுசிலாவும் பாடிய பாடல் இரு துருவம் திரைப்படத்திலிருந்து.

0: 10:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்மலர் திரைப்படத்திலிருந்து. கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில் உங்களுக்காக.
1: ஆத்தங்கரை ஓரத்திலே யாருமில்லா நேரத்திலே காத்தாட வந்தபோது வள்ளியம்மா உன்னை கண்ணா

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்ணன் ஒரு கை குழந்தை திரைப்படத்தில் இருந்தார். இளைய ராஜாவின் இசையில் கண்ணதாசன் வருகையில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுசிலாவும் பாடிய பாடல் இணைந்து கேட்போம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

திரைவானில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கருந்தேல் கண்டாயிரம் திரைப்படத்திலிருந்து. கண்ணதாசன் வரிகளில் ஷாம் பிலிப்ஸ் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுசிலாவும் பாடிய பாடல். இணைந்து கேட்போம் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: திரைவானில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வி குமார் அவர்களின் இசையில் கண்ணதாசன், வரிகளில் வாணி ஜெயராம், குரலில் கஸ்தூரி விஜயம். திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல்.

திரைவானில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் லலிதா திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசில் கண்ணதாசன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயரமும் பாடிய பாடல் இணைந்திருப்பும் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 10:53. திரைவானில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்கள். மச்சான பார்த்தீங்களா திரைப்படத்தில் இருந்து ஜெய ரவி, வரிகளில் சந்திரபோஸ், இசையில் கே ஜே யேசுதாசும் பி சுசிலாவும் பாடிய பாடல் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதே போலவே மஞ்சள் குங்குமம் திரைப்படத்தில் இருந்து சங்கர் கணேஷ், இசையில் எம் ராஜா, வரிகளில் மனோரமாவும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. பாடல்களோடு இருப்பதும் மகிழ்ச்சியோடு இருப்பதும் 2-3 தான். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா. இணைந்திருங்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: மாறிப்புட்டு புண்ணால்
1: அரை ஊர்க்கோயா நோர் மூஸ்கோயா.

0: அவனை அச்சுட்டுனோம்.
1: அப்படியா? தொட்டு தாலி கட்டியது தமிழாலே, நீ தினம் தினம் திட்டுவது தெலுங்காலே. ஒட்டி போச்சு பாஷ ஆனா ஒதுங்கி போச்சு ஆசை, ஒட்டி போச்சு பாஷ ஆனா ஒதுங்கி போச்சு.

0: நான் அவசப்பட்டு கசந்து புட்டேன் மோரப்பாலே. இப்போ தாழ்ந்து விட்டது
1: ஆண்மை,
0: இப்போ தாழ்ந்து விட்டது ஆண்மை.
1: தேவோடே தேவோடாயி மனுஷன் எப்போ மாறுவாரு வேட்டப்பையா? தேவடாய் ஒரே
2: சீனிவாசா,
3: என்னடா இது?

நேரம் 11:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவத் பாரதி தமிழ்ப்பம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சேது என்ற திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் அருண்மொழி பாடியுள்ள பாடல், பாடல் அறிவுமதி, இசை இளையராஜா.

நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்திலிருந்து ஹரிஹரன் சாதன சர்க்கம் பாடியுள்ள பாடல். பாடல் பழனி பாரதி, இசை யுவன் சங்கர் ராஜா.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அரியரன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். கலைக்குமார் ஏற்றி இந்த பாடல் இசையமைத்திருக்கிறார் தேவா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் கண்ணோடு காண்பதெல்லாம்.

சென்னை வானொலி நிலைய வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேரம் 11:30, நேயர்கள் இணைந்திருப்பது மனசுமயங்கும். உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜிபி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியுள்ள பாடல். இது பழனியபாரதி இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. அவள் வருவாளா படத்திலிருந்து பாடல், உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியுள்ள பாடல், பழனியபாரதி இயற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் இந்த பாடல்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.

0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: special school nirvagam@gmail.com.

நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் அரியர் நட்சத்திர பாடியுள்ள பாடல், அறிவுமதியேற்றி பாபியின் இசையில் இந்த பாடல் சொல்லாமலே படத்திலிருந்து.

மனம் விரும்புதே உன்னை ஒலிக்கவிருக்கும் பாடலின் படத்தின் பெயர் இது. அரியரன் பவதாரணி பாடியுள்ள பாடல். அறிவுமதி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில்.

0: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவத் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: தொடர்ந்து இந்த ஒரு மணி நேரம் காற்றின் மொழியாகவும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணிக்கு தூங்காத விழிகளாகவும், 3 மணிக்கு இன்னிசிரவாகவும், 4 மணிக்கு நெஞ்சோடு கலந்திடவாகவும்

0: இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: பழனிசாமி.
1: நான் கோயம்புத்தூருங்க. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து எந்தவித உணர்வுமே இல்லாம இருக்குது. ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் குழந்தை எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
2: அம்மா, உங்களை பார்த்ததும் நாங்க பட்ட துன்பத்துல பாதி குறைஞ்சது போல இருக்கு. நீங்க யாரம்மா?
0: நான் முருகன் அடிமி அம்மா.
2: திருச்செந்தூர் வரைக்கும் கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆறுதல் இருக்குமா.
0: நான் இன்னும் பல கோயில்களுக்கு போகணும். இப்ப என்னால வர முடியாது. நான் முடிஞ்சா வந்து சேர்றேம்மா.
1: தாயே, இந்த குழந்தைக்காக தங்கரதம் எடுக்கிறதாக நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அவசியம் வரணும்.

மாங்கனி என் மாய மோகினி.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: மீன் குழம்பு போல மணக்கிற ரகசியமாயே சொன்ன ரசத்து போல
1: கொதிக்கிற
0: வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி கலையன் தந்தை தலை.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நேரம் 4 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சோடு கலந்திர நிகழ்ச்சி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது நெஞ்சோடு கலந்திரு நிகழ்ச்சியில்.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.

0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: special school nirvagam@gmail.com.

நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: இன்றைய அருள்மணி மாலையில் முதலாவதாக மங்களநாதம். இன்றைய மங்களநாதம் நிகழ்ச்சியில் எஸ் சேத்துராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம், ஆர் மகேஷ் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சக்தி கணபதியும் என தொடங்கும் அரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை, நாட்டை ராகம், ரூபக தாளம்.

நிகழ்ச்சியிலடுத்து அன்னபூரணி விசாலாட்சி என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல், பூர்ணச்சந்திரிகா ராகம், ஆதிதாளம்.

நிறைவாக காலராத்திரி ஸ்வரூபிணி எனத் தொடங்கும் அரிகேசநல்லூர் முத்தியபாகவதர் கீர்த்தனை ஊர்மிக ராகம் ஆதித்தாளம்.